வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 36 நிமிடமாகும். இந்த விட நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0312-775-3 அதே போல 0312-775-3 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற 0736-07-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0736-07-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கிருஷ்ணா பெரிய நீலா வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் சிறுவ தினம், அதே போன்ற முதிய தினம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஸ்ரீகாந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இழுத்தனிலிருந்து உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு அகரவதந்த தேவி வந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய அன்பு கணவர் சந்திரசேகர் 46வது அகவதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு மனைவி தேவி, மகள் சாகித்யா, மகன் கைலேஷ் மற்றும் அம்மா மருமகன் கேதீஸ்வரன் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாகவும், அதே போன்று சாகித்யா மற்றும் கைலேஷ் ஆகியோருக்கு சிறுதின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. சிவானி, எனக்கு நீங்களும் ஒரு சிறுமி மாதிரி தான், அதனால நான் உங்களுக்கும் சிறுதின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் விஷஸ் கேட்கும் போது. அதே போன்று கல்கேவத்திலிருந்து ஆனந்தும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க, சிறுதின வாழ்த்துக்களை பகிர்ந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி ஆனந்த். இதில் இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வாகனேரியிலிருந்து கோகிலன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் இன்றைய நாள் சிறுவ தினம், அதே போன்று முதிய தினம் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், மனைவி கோமிலா, அதே போன்று மகன் டிலக்ஷன், அம்மா பார்வதி, அப்பா நல்ல தம்பி, தங்கைகளான நந்தினி, கோகில தீபா, துஷந்தி, டிலக்ஷன் ஆகியோருக்காகவும் பாடல் பிரிவு கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு முல்லைத்தீவு உடுப்புக்குளத்திலிருந்து சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கோஸ்லாந்த கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. வணக்கம் விஷயவாணி, இன்று என்னுடைய அன்பு அம்மா குசுமாவதி தன்னுடைய 75வது அகதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை மகன், மகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசந்தமேகம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். அக்கரைப்பட்டிருந்து ஃபைரோஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அக்கரைப்பட்டிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக முத்துகிருஷ்ணன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, பெரியண்ணன் பன்னீர் பெட்டிரத்தமலை அப்புத்துறை நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கம் அணிந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டை மாநாடு செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுதின வாழ்த்துக்கள். பலாங்குடையிலிருந்து அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. ஹாய், இனிய காலை நேர வணக்கம் விடிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டே இங்கிருந்து ரவி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவனன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. காலை வணக்கங்களோடு கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், மனைவி லதா மகன் ராஜாவின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் அன்பிக்கினிய அருவி பாலினி சிவானி சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பேருவலையிலிருந்து ஷமட் மாத்தி நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். செங்கலடி சக்கில சந்திரசேகரம் இருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பருத்திருந்து அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஆரையும் புதிர்ந்து எதிர தினம் வந்திருக்கிறாரு. இனிமேன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். நீண்ட நாட்களின் பின்னர் உங்கள் நண்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 4 அருண் சுதன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுதன். நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்திருங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மீப்பேட்டி கந்தையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக லிந்து வந்திருக்கிறாங்க. சுது, கலா, ஜீவன், பிரதீப் மற்றும் துஷாநாதன் ஆகியோருக்காகவும் பாட வேண்டும் கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும்,
சிறு தினம் மற்றும் முதிய தினம் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைப்பினை பதங்கள் 0312-7725-003 அதே போல 0312-7725-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடுது சக்கரை கட்டி திருப்பத்துக்காக.

அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமானின் இசையில் பாடல் ஒலித்து ஓய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 5:52 இந்த வழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக உமாஜிதன் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் முதிய தினம் மற்றும் சிறுதினம் கொண்டாடும் உறவுகள் யாவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் எனக்கு முக்கியமா விஷ் பண்ணிருந்தார். ரொம்ப நன்றி உமாச்சுதல். அப்பத்திலிருந்து சங்கர் வந்திருக்கிறாங்க. வணக்காலை பொழுது வணக்கங்களையும் இன்றைய நாள் சிறுவ தினம் மற்றும் முதிய தினம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருந்தாரு. அவருமே எனக்கு ரொம்பவுமே விஷ் பண்ணிருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல் தடவையா எனக்கு தான் முதல்ல விஷ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சங்கர் உங்களுடைய அன்புக்கு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தலவாக்கிழந்த சிவா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் முதல் தினம், அதே போன்று சிறுவ தினம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்காகவும் குடும்ப உறவுகள் சார்ந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அவர் விஷ் பண்ணியிருந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா நேசங்கள் அனைவருமே அவங்களுடைய குழந்தைகளுக்கு விஷ் பண்றாங்களோ இல்லையோ, நான் ஒரு சிறுமி நினைச்சிட்டு எனக்கு விஷ் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு. அதே போன்று அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு வியோ இருந்து பவானி வந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் சண்முகராஜ் மற்றும் தனுஜா குபிக்ஷன் ஆகியோர் சிறுதின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் உறவுகள் யாவருக்கும் முதிய தினம் மற்றும் சிறுதினம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி வந்திருக்கிறார். இதேவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கார்த்திக் பாலன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அருந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கொர்க்காத்தூர் கே கே ஞானமுருகன் வந்திருக்கிறாங்க. விடியல் நிகழ்ச்சியில் தன்னையும் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி. இன்றைய தினம் சிறுவ தினம் கொண்டாடும் அனைத்து சிறார்களுக்கும் சிறுவ தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மயிலும்பாவடியிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இதுவிலை அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. இன்று சிறுவ தினம் கொண்டாடும் அனைத்து சிறுவர்களுக்கும் என்னுடைய இனிமையான வாழ்த்துக்கள். மஸ்கிலிருந்த அஜித் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அஜித். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக் நட்பேட்டி முனையிலிருந்து எம்டிஏ சத்தார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். பாடல்கள்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திச மகாராமிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. இதுவிலை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு ஹெடன்னது கலாதேவி ஐயாதுரை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். முருகதாஸ் சபிக்ஷன் தபிக்ஷா வீரையா திருச்செல்வம் அதே போன்று அருள்மொழி அங்கமுத்து குணசீலன் ஆகியிருக்கவும் பாடகன்பு கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய தினம் சிறு தினம் கொண்டாடும் அனைத்து சிறார்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு துஷாந்த் மற்றும் அஸ்வினி சர்விகா ஆகியோருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக டி கே தினேஷ் வந்திருக்கிறாங்க. ஹப்கட்ல இருந்து அன்பான காலை பொழுது வணக்கம். நான் தேஜா, என்னுடைய பாடசாலை நண்பர்களான என் வசந்தம் நண்பர்கள், பாடசாலை அக்காமார்கள் அண்ணாமார்கள் அனைவருக்கும் இனிய சிறுவ தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வசந்தத்தின் செல்லக்குட்டி தேஜா வந்திருக்கிறாங்க. நாவலிப்பட்டியிலிருந்து உங்களுக்கும் முறித்தாகட்டும் தேஜா. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வட்டக்கூடிலிருந்து விமலேந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இருந்து கொண்ட அத்தனை அம்சங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் வலிமையான பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது வாரணம் ஆயிரம் தெரிவதற்காக

0: இப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வார்த்தைகளோடு விடிய நிகழ்ச்சி நேரம் காலை 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் அமைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள மலைப்பினை ஏற்படுத்துங்கள். 0.3 2 7.75 0.3 அதேபோல 0.3 2 7.75 1.11 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0.7 6 0.47 10 26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளலாம். 0.7 6 0.47 10 26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளலாம். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மிக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் சிறுதின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. போய்ஸ் டிட்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு டிக்கோயா புண்ணியராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி வினு, மகன் சாய் ரக்ஷன், சஜீவராஜ், அதே போல அக்கி மற்றும் இக்கி ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று இன்றைய நாள் சிறுவர் தினம், அதே போன்று முதுதினம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பகவந்தலாவ கேம்பின்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக அழகர் மற்றும் சத்யகுமார் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பனாவத்திலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேகாலை விடுஸ்கர தோட்டம் ராமையா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பு மனைவி ஆரியமாலா, சுரேஷ், அதே போல விமால், ராஜேஷ், கமல், புனிதா, கிஷன், சந்தோன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக கதகாமத்திலிருந்து விஜயா ஸ்வீட் ஹவுஸ்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ரோஷன் வந்திருக்கிறாங்க. ஆனந்த் மற்றும் ரமேஷ் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்திலிருந்து ரீனாஸ் இருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்முனகலை கொட்டுக்காதனிலிருந்து நெக்லஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாராயஸ்டின் சிவகுமார் வந்திருக்கிறாரு. இன்றைய நாள் சிறுவதினம், அதே போன்று முதிய தினம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாக்களிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஆட்டோ விஸ்வநாதன் எட்டியந்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் முதிய தினம், அதே போன்று சிறுவ தினம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல் இது, துப்பாக்கி திரைப்படத்துக்காக.

ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 7:32 மணியிலிருந்து 9 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:32 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் ஆதரவு, ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் பணிவு, கடகம் ஓய்வு, சிம்மம் செலவு, கன்னி சுகம், துலாம் வெற்றி, விருச்சிகம் கவலை, தனுசு நன்மை, மகரம் மறதி, கும்பம் சிக்கல், மீனம் தடங்கள். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் ஆதரவு, ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் பணிவு, கடகம் ஓய்வு, சிம்மம் செலவு, கன்னி சுகம், துலாம் வெற்றி, விருச்சிகம் கவலை, தனுசு நன்மை, மகரம் மறதி, கும்பம் சிக்கல், மீனம் தடங்கள். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. இந்த நேரம் வத்திலிருந்து நிரஞ்சன நிகழ்ச்சி கேட்டுட்டு இன்று தன்னுடைய அன்பு அக்கா லீலாவதி அகதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எட்டாம்பேட்டையிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாரு. பசரையூர்லிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சுப யோகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு லோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும், சுப்பையா ஆகாஷ் தம்புடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும், அதே போன்று சப்பம்பல்கந்த பெரிய குரியான வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க, பவானி சந்திர கலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும், தாமோதரம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிரியா ஜெயந்தன் வந்திருக்கிறாங்க, முதிய தின வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே இனிமையான வணக்கங்களோடு சங்கானையிலிருந்து கனகரத்னம் வந்திருக்கிறாங்க, அவரும் உலகவாழ் சிறியோர்கள் அதே போன்று முதியோர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தர்ணிகளிலிருந்து எழுத்தன கீழ்பிரிவை சேர்ந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும், அன்பு மகள் லக்ஷரா ஷாஷினி துபிதா அபிஷான் அனைவருக்கும் சிறுதின வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புளுக்கோபேட்டையிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க, இனிமையான சிறுதின வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சும்முதிரை வகத்தோட்டம் சின்ன மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும், அவரும் முதியதின வாழ்த்துக்களையும் சிறுதின வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுமான இனிய காலை பொழுது வணக்கம் சிவானி விடியல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். பகவந்தலாவ பெரிய ஏற்பட மீட்பிரிவை சேர்ந்து புகைப்பட கலைஞர் ஜி சந்திரன் சந்திரகுமார் வந்திருக்கிறாங்க, அம்மா அன்னலட்சுமி, சகோதரர் விஸ்வநாதன், மனைவி ராஜினி, மகன்களான ஹரிஜராட் ஹரிஜன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு போ எஸ்டேட் இருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மொழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெறுகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்ற நான் என்றும் உங்கள் மீன் காற்றலையும் காதலி ஆஜி சிவானி. நன்றி சொன்னங்களே.

வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலுவலோடு ஆகிய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் வீரபான். இன்றைய தினமும் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். வட்டி வீதத்தில் மாற்றமில்லை என்றும், 2027 பணவீக்கத்தை 5% குறைந்து ஸ்திரமான இலக்கில் நாடு நகரக்கூடியதாக இருக்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் பிரதானமான செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இதனிடம் ரணில் சமண்டேக்கனாவுக்கு எதிரான வழக்கு நவம்பர் 11 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியோடு சேர்த்து, நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்து முன்னாள் ஜனாதிபதி வெளியே வருகிற பொழுது அவரது பாதுகாப்பு அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்தும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனிடம் இஸ்லாத்தை அவமதித்த விவகாரத்தில் ஞானசார திரு

0: பிடியாணை உத்தரவு என்பதாக இன்னும் ஒரு தகவல். யாபஸ் கொள்ளுணர் விவகாரத்தில் நாமல் ராஜபக்சேவுக்கு கோட்டை நீதவா நீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அவரால் வீடு செல்ல முடியாது. இன்னும் ஒரு வழக்கில் அவர் உள்ளே இருக்கிறார் என்பது முக்கியமானது. இந்த தகவலோடு சேர்த்து வடமாகாண சனத்தொகை குறித்தும் மத்திய வங்கியின் தரவுகள் தவறாக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து. இதே நேரம் சுரேஷ் சிலை விவகாரத்தில் முன்னாள் அரசியல்வாதிகள் சிலர் ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது நீதிமன்ற அவமதிப்பு கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு நடவடிக்கைகள் அக்டோபர் 7 ஆரம்பிக்கும் என்ற அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. இலங்கையில் தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட வீதிகளை புனர்வைக்க 110 மில்லியன் டாலர் உதவியினை உலக வங்கி வழங்குகிறது என்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். யாபஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் கபில சந்திரசேன ஏற்கனவே உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த நிலையில் அவருக்காக அவருடைய மனைவிக்காக பிணை நின்றவர் அரவிந்தர் சில்வா, அவருடைய மனைவி இப்போது வெளிநாட்டில் இருக்கிறார், அவர் நாடு திரும்புவதற்கான வாய்ப்பில்லை. எனவே அரவிந்தர் சில்வாவினுடைய 4 கோடி ரூபாய் அப்படி அரசுடமையாக்கப்படுகிறது என்பதான செய்திகளும் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய தகவல்கள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற வழக்கு விசாரணை குறித்தான செய்தி பற்றி பார்க்கலாம். ரணில் சமன் ஏக்கநாயக்கு எதிரான வழக்கு நவம்பர் 11 ஒத்திவைப்பு என்பதாக இது தரப்படுகிறது. அது வீரகேசரி பத்திரிகை தலைப்புச் செய்தியில் லங்காதீப பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. எங்கலந்த உபாதி சஞ்சாரிய ரணில் ட சமண்ட நடுப்பவரணவாத என்ற கேள்விக்குடன் கூடிய செய்தியாகவும் உசாவிய நீதிபதி ஸ்தாவரே நவம்பரைக்கில் சுரிதாட்ட இல்லை என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதில் லங்காதீப பத்திரிகை தந்திருக்கிற தலைப்புச் செய்தியும் இதே நேரம் அருண பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற அசம்பாவிதம் குறித்தான தகவல்களும் தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் அரசாங்கத்தின் 166 லட்சம் ரூபாய் நிதியை தவறாக பயன்படுத்தி இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரது முன்னாள் ஜனாதிபதி சிலர் சமன் ஏக்கநாயக் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சட்டமாதிபரின் மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காக எதிர்வரும் நவம்பர் 11 வரை ஒத்திவைத்து கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றம் இந்த உத்தரவினை நேற்றைய தினம் இவ்வாறு பிறப்பித்திருக்கிறது என்பதான தகவல்கள் முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. அந்த வகையில் கொழும்புக்கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது பிரதிவாதிகளான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அதே நேரத்தில் அவருடைய செயலாளராக இருந்த ஜனாதிபதி செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார்கள். விசாரணைகளின் போது சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான ஸ்ரீசர சட்டத்தரணி சமதரி பிஎஸ்என நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்கும் போது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது நிறைவடைந்துள்ளதோடு அதற்குரிய ஆவணக்கோவைகள் சட்டம் அதிபரின் பரிசீலனை மற்றும் ஆலோசனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருந்தார். அதற்கமைய இந்த வழக்கில் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் சட்டம் அதிபரின் நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதற்காக பொருத்தமான தேதியொன்று வழங்குமாறும் சிறிசார சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த கோட்டை நீதவான் இந்த வழக்கை எதிர்வரும் நவம்பர் 11 மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டதோடு அன்றைய தினம் சட்ட மாதிரி நிலைப்பாடு மற்றும் ஆலோசனைகளை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு அரசட்டத்தரணிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரது செயலாளராக கடமையாற்றிய சமன் ஏக்கநாயக் ஆகியோர் தமது பதவிக்காலத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான 166 லட்சம் ரூபாய் நிதியை சட்டவிரோதமான முறையில் தவறாக பயன்படுத்தி இந்த வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டதாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேநேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு எதிரான இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்னர் விசாரணை முடிந்து வெளியே வருகிற பொழுது தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அவரது பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் மீது தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றின் ஒளிப்பதிவாளர் ஒருவர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அந்த ஊடகவியலாளர் தாக்குதல் நடத்தியதோடு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற பிரதான வாயிலுக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. தாக்குதலுக்கு இலக்கான பாதுகாப்பு அதிகாரி சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததன் பின்னர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறித்த ஒளிப்பதிவாளர் தனது கேமராவினால் பாதுகாப்பு அதிகாரியின் தலையில் பலமாக தாக்கும் காட்சிகள் அங்கிருந்த ஏனைய செய்தியாளர்களின் கேமராக்களில் தெளிவாக பதிவாகியிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இது ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருந்தது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே இரநிலை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் யாபஸ் கொள்ளுணு விவகாரம் குறித்தான செய்தியாக தரப்படுகிறது. அந்த வகையில் யாபஸ் கொள்ளுணு விவகாரத்தில் நாமல் ராஜபக்சேவுக்கு பிணை கிடைத்திருக்கிறது என்பதான தகவலை மையப்படுத்தி திவேன பத்திரிகை இந்த செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. சியரேட்ட பெவரோ யாபஸ் நடுவன் நாமல் எப்ப தவ நடு திகக்கிங் எத்துலட்ட என்பதாக திவேன பத்திரிகை இந்த தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறது. விதேஷ் கவன் தகனம் சாட்சி கருவன் பலபயம் நொக்கரன்னை அவ்வாத என்பதாகவே இந்த தகவலை விரிவாக திவேன பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கிறது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா நியாயன்ஸ் நிறுவனத்துக்கு யாபஸ் கொள்முதல் செய்யப்பட்ட சம்பவத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பண சுத்திகரிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவை பிணையில் விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதான செய்தியாக இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். அந்த வகையில் இந்த சந்தேக நபரை 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணியிலும் தலா 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளிலும் விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருந்தார். மேலும் சந்தேக நபரான நாமல் ராஜபக்சேவுக்கு வெளிநாடு செல்ல பயணத்தடை விதிக்கப்பட்டதோடு அது தொடர்பில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. அத்துடன் சாட்சியாளருக்கு அழுத்தம் பிரயோகிப்பதிலிருந்து விலகியிருக்குமாறு பிணை நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கோட்டை நீதவான் பச நபரசேன முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாமல் ராஜபக்சே பிணை கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக 3 விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் அறிவித்திருந்தார். அதற்கமைய கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள லஞ்ச ஊழல் வழக்கு முன்னெடுக்கப்படுமா, இந்த வழக்கை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுமா மற்றும் இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149வது பிரிவின் கீழ் உறுதிப்படுத்தல் ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளார். ஆகிய விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு அந்த உத்தரவில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் மன்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்கும் போது கனம் நீதவான் அவர்களே கடந்த வழக்கு விசாரணையின் போது தங்களது நீதிமன்றத்தினால் அனுப்பப்பட்ட 3 விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்க நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கமைய இந்த வழக்கையும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கையும் முன்னெடுப்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. புலனாய்வு அதிகாரிகள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்குள்ள இலங்கை தூதரகத்தில் வைத்து அந்த சாட்சியாளரின் சாட்சியத்தை பதிவு செய்ய வேண்டியிருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு கூட அவருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் அறிக்கைகளை வழங்கியிருக்கிறார். இந்த சந்தேக நபரான நாமல் ராஜபக்சேவிடமிருந்து அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக இதுவரை வெளிவராவிட்டாலும் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எவ்வாறாயினும் பிணை சட்டத்தின் 14வது பிரிவின் பிரகாரம் தங்களது நீதிமன்றம் திருப்தியடையும் வகையில் விடயங்களை முன்வைக்காவிட்டால் நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு எங்களது ஆட்சேபனை எதுவும் இல்லை என்று வாதிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டு தற்போது பிடியாண பிறப்பிக்கப்பட்டுள்ள சமிந்திரா ராஜபக்சே சார்பில் ஜனாபதி சரதனி சவீந்திர பெர்னாண்டோ விடயங்களை முன்வைக்கையில் கனம் நீதிபதி அவர்களை எனது சேவை பெறுநருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணைக்கு எதிராக அவர் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை பரிசீலித்த மேல்நீதிமன்றம் அதற்கு அறிவித்தல் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. இந்த யாபஸ் கொடுக்கல் வாங்கல் மூலம் கிடைத்த லஞ்சப்பணம் கபில சந்திரசேனவின் மனைவியின் வங்கிக் கணக்கு ஊடாக எனது சேவை பெறுநரின் கணக்குக்கு வந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் எனது சேவை பெறுநருக்கு இலங்கையிலோ அல்லது வெளிநாடுகளிலோ எந்த ஒரு கணக்கிற்கும் 5% வரவில்லை என்று அவர் வாதிட்டிருக்கிறார். இதன் போது குறுக்கிட்ட நீதவான் இது தொடர்பில் விடயங்களை முன்வைப்பதற்கு முன்னர் 3வது சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினாலேயே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது, எனவே இந்த விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் பரிசீலிக்க முடியாது என்று அவர் கூறியதோடு அதனைத் தொடர்ந்து மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களையும் பரிசீலித்த நீதவான் பிணை கோரிக்கை மீதான உத்தரவை அறிவித்திருக்கிறார். அதற்கமைய சந்தேக நபரை 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணியிலும் தலா 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளிலும் விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். எனினும் ஸ்ரீலங்கா நியாயன்ஸ் நிறுவனத்துக்கு யாபஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் சுமார் 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சமர்ப்பித்த பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அவரை அக்டோபர் 13 வரை மேலும் விளக்கமறியல் வைக்குமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்திருந்தது என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கிய தகவலாக அமையப்பெறுகிறது. இந்த செய்தியோடு சேர்த்து இன்னும் ஒரு விவகாரத்தையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அது இவ்வாறு லங்கா தீப பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக தரப்படுகிறது. யாபஸ் கணுதினவ கபிலகே பிரிய உசாவிகே நப அரவிந்தகே கோட்டி ஹத்தரக்க எப்ப ராஜ் சந்தக என்பதாகவே இந்த செய்தியும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அரவிந்தர் சில்வாவினுடைய மைத்துனி தான் இவ்வாறு வெளிநாடு சென்றிருக்கிறார். எனவே கபில சந்திரசனுடைய மனைவி அவர் நாடு திரும்ப மாட்டார் என்கிற நிலையிலேயே அரவிந்தருடைய 4 கோடி ரூபாய் அரசுடைமையாக்கப்படுகிறது என்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. சர்ச்சைக்குரிய யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளில் பிரதான சந்தி நபர்களில் ஒருவராகவே ஸ்ரீலங்கா நியாயன் சுமான நிறுவனத்தின் அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேனா இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக செயற்பட்டிருந்தார். அவரது மனைவியான பிரியங்கா நியோமாலினியின் பிணைப்பணத்தை அரசுடைமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசனவர சேன உத்தரவிட்டிருக்கிறார். குறித்த வழக்கு நேற்று புதன்கிழமை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளின் போது சந்தேகவர் பிரியங்கா நியோமாலி தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க தவறியமையினால் அவரை கைது செய்ததற்காக நீதிமன்றத்தினால் முன்னர் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக அவர் தலா 20 மில்லியன் ரூபாய் பெறுவது யானை இரண்டு சரீரப்பணிகளிலும் விடுவிக்கப்பட்டிருந்ததோடு அவருக்காக பிணையாளர்களாக முன்னின்ற முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தர் சில்வா மற்றும் அவரது மனைவியான பிரியாங்கி நியோமாலி விஜய் நாயக். எனவே அரவிந்தனுடைய சகோதரிதான் கபில சந்திரசேனவின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நேற்றைய தினம் திறந்த நீதிமன்றத்தில் அரவிந்தர் சில்வாவும் அவரது மனைவி நியோமாலி விஜய் நாயக்கவும் ஆஜராகியிருந்தார்கள். இதன்போது பிணையாளர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தினை குறித்த பிணைத்தொகையில் 20 மில்லியன் ரூபாயை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் செலுத்துவதற்கு தயாராக இருப்பதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட அனைத்து விளக்கங்களையும் பரிசீலித்த கோட்டை நீதவான் வாக்குறுதி அளித்தவாறு 20 மில்லியன் ரூபாயை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் எஞ்சிய 20 மில்லியன் ரூபாய் பிணைத்தொகையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்தி முடிக்குமாறும் பிணையாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான தகவல். எனவே 40 மில்லியன் ரூபாய் இவ்வாறு நீதிமன்றத்துக்கு செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது. அதுவும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்பாக. இதனால் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அடுத்த 3 மாதங்களுக்குள் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு வாழ்நாள் சிறை வரும் என்பதான செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்குள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் சிறையிலே கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுவது தவிர்க்க முடியாது என கேந்திரிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சமீர பெரேரா இவ்வாறு தெரிவித்திருப்பதான செய்தியை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே விசேட ஊடகங்களால் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் அந்த அதிகார வர்க்கத்துக்கும் எதிராக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகிற ஒருவராக சமீர பெரேரா இருந்து வருகிறார். அந்த வகையிலே அவரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தனது குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் திருட்டு மற்றும் வன்முறை செயல்களில் ஈடுபட்ட செய்ததன் தவிர்க்க முடியாத விளைவு இது. இந்த விடயம் முழு நாட்டுக்கும் ஒரு வலுவான செய்தியை உணர்த்துகிறது. ஒரு நாட்டை முழுமையான திவால் நிலைக்கு தள்ளிய குடும்பம் உலக வரலாற்றிலேயே ராஜபக்ஷ குடும்பம் மட்டுமே என்பது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இதனால் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்குள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் சிறையிலேயே கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுவது தவிர்க்க முடியாது போகும். எனவே இலங்கையின் எதிர்கால நகரதி இந்த குடும்பத்தை அரசிலிருந்து முற்றாக அகற்ற வேண்டும் என அவர் இவ்வாறு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஷிரந்தி வராவிடின் சட்ட நடவடிக்கை பிரதியமைச்சர் இறங்க என்பதாக இந்த தகவலை நாங்கள் காண்கிறோம். எனவே மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளதாக அறிவித்துள்ள ஷிரந்தி ராஜபக்ஷ விரைவில் நாடு திரும்பவில்லை எனல் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக பிரதியமைச்சர் இறங்க குணசேகர இவ்வாறு கூறுகிறார். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகங்கள் சந்திப்பிலேயே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் ஷிரந்தி ராஜபக்ஷ குறித்து அவர் கருத்து வெளியிடும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவியார் ஷிரந்தி ராஜபக்ஷ விசாரணைகளுக்கு முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் இலங்கை வர வேண்டும். இந்த நிலையில் தான் அவர் மருத்துவ சிகிச்சைகளுக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. எனவே ஏனையவர்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்காக வெளிநாடு சென்றுவிட்டு மீண்டும் நாட்டை வந்தடைவதைப் போலவே அவரும் இலங்கைக்கு வர வேண்டும். அவர் வரவில்லை என்றால் அது கப்பால் எமது நாட்டின் சட்டமுலாக்க நிறுவனங்கள் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஷிரந்தி ராஜபக்சேவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஒன்றும் சாதாரணமானவை அல்ல. அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. சீனாவிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்ட விகாரம், அந்த பணத்தை தனது மகனின் பிறந்த நாளுக்கு பரிசாக வழங்கியவை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல விடயங்களை சட்டத்தின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் செய்ததாக கூறப்படும் பல அரசியல் குற்றங்களும் நீதிமன்றத்தின் ஊடாக வெளிச்சத்துக்கு வரும் என அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதும் முக்கியமான தகவல். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இஸ்லாத்தை அவமதித்த விவகாரம் ஞானசார தீரருக்கு பிடியானை உத்தரவு என்பதான செய்தியும் தரப்படுகிறது. எனவே இது தொடர்பான வழக்கு இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலேயே இஸ்லாம் மார்க்கத்துக்கும் புனித அல் குர்ஆனுக்கும் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுடத்தை ஞானசாரத்தினரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருக்கிறது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்தி கசி ராகல முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான ஞானசார தேரர் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவரது பிணை பணியாளர்களும் ஆஜராகி இருக்கவில்லை. இதன்போது பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தனி அசோக வீரசூரிய ஞானசரத்திரர் சுகோவீனமுற்றுள்ளதாக மருத்துவ அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்ததோடு இந்த வழக்கை விரைவாக முடிவு கொண்டு வருவதற்காக சட்டமாதிபரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கை போதுமானதாக இல்லை என சுட்டிக்காட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி பணியாளர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியுள்ளமையை கருத்தில் கொண்டு பிரதிவாதியான ஞானசரத்திரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதும் முக்கியமான விடயம். எனவே இது ஞானசாரருக்கு எதிரான வழக்கு விசாரணை குறித்தான செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளி.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள பாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு நீதிமன்ற செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டே திலீப் ஜெயவீரவின் ரிட் மனு நிராகரிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றச்சாட்டி கொழும்பு கோட்டை நீதிமானாலாம் தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள முடிவை வலுவற்றதாக்குமாறு கூறி பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே நிராகரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வாறு தீர்மானித்திருக்கிறது. குறித்த மனு தொடர்பில் ஆரம்பகட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த பின்னர் ஆராய்ந்ததற்கு பிறகே இவ்வாறான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதி சர்வானந்த அபயசூரிய மற்றும் நீதிபதிகளான சமத் முராயஸ் ஆதித்ய பட்டபந்தி ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தீர்ப்பை அறிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபயசூரிய கூறும்போதும் நீதவானினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள முடிவு இறுதியான உத்தரவு அல்ல. நீதவான அந்த முடிவு தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் விடயங்கள் ஆராயப்படும். அவ்வாறு ஆராயப்படும் போது முதல் நோக்கிலேயே வழக்கொன்றை முன்னெடுப்பதற்கான அடிப்படை இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரமே பிரதிவாதி தரப்புக்கு அழைப்பானை பிறப்பிக்கப்படும். அதன்படி 2024 ஆண்டின் 8 இலக்க நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் அல்லது நிறுவனங்களை அவமதித்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய நீதவானுக்கு இவ்வாறான முடிவொன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பதற்கான அதிகாரம் உள்ளது. எனினும் தான் நீதிமன்றத்தை அவமதிக்கும் எந்த சிலரும் ஈடுபடவில்லை என்று மனுதாரர் கொண்டுள்ள நிலைப்பாட்டுக்கு இந்த உத்தரவால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கமைய மனுதாரர் தாக்கல் செய்த மனுவில் முதல் நோக்கிலேயே வழக்கை முன்னெடுப்பதற்கான சட்டப்பூர்வமான அடிப்படை வெளிப்படுத்தப்படவில்லை என்பதால் அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே நிராகரிப்பதாக நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரரான பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர சார்பில் ஜனாபி சிறுதி நாளை சப்ரி உள்ளிட்ட சட்ட நிகழ்ச்சிக்குழுவினர் ஆஜராக இருந்தார்கள். சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்திருக்கிறார் என்பது அவதானிக்கத்தக்கது. இதே நேரம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு முறைப்பாடு குறித்தான விசாரணைகள் அக்டோபர் 7 இடம்பெற இருப்பதாக கூறப்படுகிறது. குறித்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசிலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமைக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களின் போது வெளியிடப்பட்ட கருத்துக்கள் மூலம் நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளாதாக கூறி முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச உதய கம்மன்பில உள்ளிட்டோருக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டை எதிர்வரும் அக்டோபர் 7 மீண்டும் அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. குறித்த முறைப்பாடு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபயசூரி மற்றும் நீதிபதிகளான சமத் முராயஸ் ஆதித்ய பட்டபந்திங்கி ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிசர் குழாம் முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விமல் வீரவன்ச உதய கம்மன்பிலா அசங்க டவரத்ன மஹிந்த பத்திரன சுகேஸ்வர பண்டார் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர் ஆகியோர் சார்பில் ஆஜரான ஜனாபி சிறுதன அலி சப்ரி மனோகர் டி சில்வா மற்றும் வி கே சொக்சி ஆகியோர் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார்கள். தனது கட்சிக்காரர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பில் அழைப்பாணை பிறப்பிப்பதற்காக நீதிவானால் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டில் முதல் நோக்கிலேயே வழக்கொன்றை முன்னெடுப்பதற்கான அடிப்படை இல்லை என அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே கோட்டை நீதவானின் முடிவு தொடர்பில் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கு முன்னர் தமது கட்சிக்காரர்கள் சார்பில் சமர்ப்பணங்களை முன்வதற்கு அனுமதி வழங்குமாறும் ஜனாபி சிறதண்டிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதன்போது சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார இந்த வழக்கு நடவடிக்கைகளில் தாம் நீதிமன்றத்துக்கு உதவும் வகையில் செயற்படுவதாக தெரிவித்திருக்கிறார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிசர் குழாம் இந்த வழக்குக்கு அடிப்படையாக அமைந்துள்ள திருத்தம் செய்யப்படாத அனைத்து காணொலி காட்சிகளையும் அடுத்த வழக்கு தவணை முன்னதாக நீதிமன்றத்துக்கு பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதனையடுத்து குறித்த முறைப்பாட்டை எதிர்வரும் அக்டோபர் 7 மீண்டும் எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதோடு இந்த வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் அமைச்சர்களான சௌதரி கமன்பில மற்றும் அசங்க நவரத்னம் மஹிந்த பத்திரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகி இருந்தார்கள் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கிற முக்கிய செய்தியாக அமையப்படுகிறது. இதே வழக்கு விசாரணைகள் குறித்தான விவகாரம் இதில் இடத்தில் மற்றும் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. அனுஜனை விடுவிப்பதற்காக அனுஜன் விடுதலைக்கு தலையீட்டை மேற்கொள்க இந்த குருமார் ஒன்றியம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்பதாக இந்த தகவலை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. சிவராஜா அனுஜனை விடுதலை செய்வதற்கு தேவையான அரசு தலையீட்டை மேற்கொள்ளுமாறு மலைக இந்து குருமார் ஒன்றியம் ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை விடுக்கிறது. சவுதி அரேபியாவில் மரணத்தை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜனை விடுதலை செய்வதற்கு தேவையான அரசு தலையீட்டை மேற்கொள்ளுமாறு கோரிய மலைக இந்து குருமார் ஒன்றியத்தால் மகஜர் என்று இவ்வாறே கையளிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மலைக இந்து குருமார் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் கலாநிதி சிவஸ்ரீ வேலு சுரேஷ் சர்மா குருக்களால் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலாநிதி நந்திக்க சனத் குமாரநாயக்கவிடம் குறித்த மகஜர் கையளிக்கப்பட்டது. சிவராஜா அனுஜனை விடுவிப்பதற்கு தேவையான அரசு தலையீடு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாபி கலாநிதி நந்திக்க சனத் குமாரநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார் என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம் மற்றும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது.
வீதிகளை புனரமைக்க உலக வங்கி $110 மில்லியன் நிதியுதவி என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினமின பத்திரிகையில் அது இவ்வாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தித்வானிசா ஹானிவு பாரவல் ஹதன்ன லோக பெங்குவன் ருபியல் கோட்டி துந்தா சாய்சிய தியக்க ஆதார என்பதாகவே இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கிறோம். தித்வா சுறாவளியினால் கடுமையாக செய்துபடைந்து 600 கிலோமீட்டர் நீளமுள்ள வீதிகளை புனரமைப்பதற்காக இலங்கைக்கு $110 மில்லியன் நிதியுதவி வழங்க உலக வங்கி அங்கீகாரம் அளித்துள்ளது. உலக வங்கியின் கீழுள்ள சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தின் அவசரகால பதிலளிப்புகள் பிரிவின் மூலம் வழங்கப்படும் இந்த நிதி மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள சந்தைகள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கான போக்குவரத்து தொடர்புகளை சீரமைக்க பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவுகளை தாங்கும் வகையில் காலநிலை மாற்றத்திற்கேற்ற மீள்திறன் கொண்ட புதிய பொறியியல் தரநிலைகளுடன் இந்த வீதிகள் புனரமைக்கப்பட உள்ளன. இந்த புதிய நிதியுதவி மூலம் உலக வங்கியின் உள்ளடக்கிய இணைப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டத்தின் மொத்த முதலீடு $610 மில்லியன் ஆக உயர்ந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 20 லட்சம் மக்கள் பயனடைவதோடு 5600க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சந்தை தொடர்புகள் மீண்டும் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் 22,000க்கும் அதிகமான தேயிலை, காய்கறி மற்றும் நிச்சயிகாரர்கள் பயனடைவார்கள். கடந்த 2025 நவம்பரில் வீசிய தித்வா சுறாவளியினால் நாட்டின் போக்குவரத்து துறைக்கு சுமார் $973 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த நிதி நாட்டின் பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு முயற்சிக்கு பெருமளவில் உதவும் என உலக வங்கி நம்பிக்கை வெளியிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கிறோம். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கிய தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. 2027 பணவீக்கம் 5% குறைந்து ஸ்திரமான இலக்கில் நகரும். சர்வதேச அரசியல் காலநிலை மாற்றங்கள் கருதி முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக இவ்வாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அருண பத்திரிகை இதை தலைப்பிடும் போது சீட்ட அட்ட உத்தமனைய மார்த்து தேக்க வெடிவீமிட்டத்தை பூயிட பாலனை கலாமகபெங்கு அதிபதி என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். ஆகார உத்தமனை இலையா என்பதாக இதனோடு இணைந்ததாக சில தகவல்கள் தரப்பட்டிருப்பதையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே இது பற்றிய ஒரு தெளிவுபடுத்தலை வழங்கியிருக்கிறார். அதில் பிரதானமாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிற விடயம் இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டின் பணவீக்கம் இந்த ஆண்டின் இறுதிப்பகுதியிலும் அடுத்த ஆண்டின் முற்பகுதியிலும் சுமார் 8% என உயர்வான மட்டத்தில் காணப்படும் என சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே 2027 இரண்டாம் காலாண்டின் பின்னர் இதே இலக்கிடப்பட்ட 5% மட்டத்திற்கு வீழ்ச்சியடையும் என எதிர்ப்பு கூறியிருக்கிறார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகங்களால் சந்திப்பு நேற்று புதன்கிழமை கொழும்பிலுள்ள மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அதன்படி நாணய சபையானது ஓரிரவு கொள்கை வீதத்தை 8.75% எனும் அதன் தற்போதைய மட்டத்திலேயே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிலவரங்களை கருத்தில் கொண்டு இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி மத்திய கிழக்கு மோதல்களின் விளைவாக உருவாகியுள்ள நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் எல்லினோ காலனியால் பொருளாதாரத்தின் மீது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்பன தொடர்பிலும் நாணய சபை அவதானம் செலுத்தி இருக்கிறது. அதேவேளை இவரிடத்தின் முதலாவது அரையாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 4.7% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மறுபுறம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதன்மை பணவீக்கம் 8% உயர்வடைந்தமை பொருளாதாரத்தின் ஏனைய துறைகளில் ஏற்பட்ட அதிவினை பிரதிபலித்துள்ளது. அதுக்கமைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த நந்தலால் வீரசிங்கே எதிர்வரும் 2027 ஆண்டின் இரண்டாம் காலாண்டு பின்னர் பணவீக்கம் படிப்படியாக வீழ்ச்சியடைந்து 5% எனும் இலக்கிடப்பட்ட மட்டத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். அத்தோடு உயர்ந்த பணவீக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை குறைப்பதற்கான நாணய மற்றும் நிதியியல் கொள்கை கருவிகளை அடிப்படையாக கொண்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இலங்கை அரசாங்கத்தின் எரிபொருள் மானியம் மற்றும் வாகன இறக்குமதிகளுக்கான கூடுதல் வரி என்பன பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவியதாகவும் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்காவிடின் பணவீக்கம் தற்போதைய மட்டத்தை விட உயர்வடைந்திருக்கும் எனவும் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே கூறியிருக்கிறார். எனவே நாங்கள் முக்கியமான முயற்சிகள் எடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்கிறோம் என்பதுதான் அவர் முன்வைக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது. அவர் இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிற நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிற கருத்தை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. எரிசக்தி உர தட்டுப்பாட்டை தொடர்ந்து உலகை அச்சுறுத்தும் பெரும் உணவு நெருக்கடி வரும் மாதங்களில் நிலைமை மோசமடையும் இந்திய அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எச்சரிக்கை என்பதாக இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிற செய்தியாக நாங்கள் காணலாம். யுக்ரைன் மற்றும் ஈரான் மோதல்களால் உலகளவில் ஏற்கனவே கடுமையான உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் மாதங்களில் பாரிய உணவு நெருக்கடி ஒன்று உருவாகக்கூடும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறுகிறார். எரிசக்தி, உணவு, உரம் மற்றும் நிதி ஆகிய துறைகளில் ஒரே நேரத்தில் உருவாகி வரும் அழுத்தங்கள் குறிப்பாக உலக தெற்கு நாடுகளின் பொருளாதாரங்களுக்கு மிகவும் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும்
அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருப்பது முக்கியமான தகவலாக அமைகிறது. அதே நேரம் நியூயார்க்கில் ஆசியா சொசைட்டி ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடலிலேயே ஜெய்சங்கரினால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யுக்ரைன் போரும் தற்போது இடம்பெற்று வரும் ஈரான் வளைகுடா மோதலும் உலக தெற்கு நாடுகளின் பொருளாதாரங்களில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தற்போது எரிசக்தி நிலைமை தொடர்பில் மிகுந்த கவலை காணப்படுவதாக கூறியவர் உலக எரிசக்தி சந்தை தற்போது மிகவும் இறுக்கமான நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சூழலில் எரிசக்தி விநியோகத்தை மையமாக கொண்டு அரசியல் மேற்கொள்ளப்படாமல் நிலைமை மேலும் சிக்கலடையும், விலைகளை நிலைப்படுத்த வேண்டிய தருணத்தில் இத்தகைய அரசியல் நடவடிக்கைகள் விலைகளை மேலும் அதிகரிக்க செய்யும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். எண்ணெய் விநியோகத்தின் பாதுகாப்பு ஒருபுறம் பிரச்சனையாக இருக்கும் அதேவேளை எண்ணெய் விநியோகத்தை சுற்றியுள்ள அரசியலும் மறுபுறம் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று தாக்கத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக இரட்டை நெருக்கடி அல்லது மேலும் தீவிரமடைந்த நெருக்கடி உருவாகியுள்ளதாக ஜெய்சங்கர் கூறப்படுகிறார். உலகளாவிய மோதல்களுக்கு மத்தியில் உணவு பாதுகாப்பு தொடர்பாக உருவாகி வரும் நிலைமை குறித்தும் அவர் கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உலகின் முக்கிய தானிய ஏற்றுமதி நாடுகளில் சில குறிப்பாக கருங்கடல் வழியாக மேற்கொள்ளப்படும் தானிய ஏற்றுமதிகளை வளமை போன்று முன்னெடுக்க முடியாத நிலை உருவாகி வருவதாக அவர் தெரிவித்ததோடு உலகம் குறிப்பிடத்தக்க ஒரு தட்டுப்பாட்டையும் எதிர்கொண்டிருக்கிறது. முக்கிய ஒரு உற்பத்தியாளர்கள் மேற்காசியாவிலும் ரஷ்யாவிலும் இருப்பதோடு தற்போதைய பல நாடுகளின் அடிப்படை தேவைகள் புறக்கணிக்கப்பட்டு அவை கடுமையான நெருக்கடிக்குள் தள்ளப்படும் நிலை ஏற்படாதவாறு சர்வதேச சமூகம் நடைமுறை அறிவுடன் செயற்பட வேண்டும் என்றும் ஜெய்சங்கர் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். அதேநேரம் உலகம் குறிப்பிடத்தக்க ஒரு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டிருக்கிற நிலையில் இதுபற்றி அவர் குறிப்பிடும்போது இதனுடன் தீவிரமான எல்லினோ போன்ற காலநிலை மாற்றங்களின் தாக்கங்களும் இணைந்தால் எதிர்வரும் மாதங்களில் உலகில் மிகப்பெரும் உணவு நெருக்கடியை எதிர்கொள்ளும் எனவும் அவர் எச்சரித்திருப்பதோடும் எரிசக்தி தட்டுப்பாடு ஒருபுறமும் உணவு மற்றும் உரப்பற்றாக்குறை மறுபுறமும் உருவாகும் நிலையில் நிதித்துறையிலும் உலக தெற்கு நாடுகள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்வதாக அவர் தெரிவிக்கிறார். ஒவ்வொரு முறையும் சர்வதேச மோதல்கள் உருவாகும் போது முதலீடுகளும் நிதியும் பாதுகாப்பான சந்தைகளை நோக்கி நகர்கின்றன. இதன் காரணமாக உலக தெற்கு நாடுகளிலிருந்து மூலதனம் வெளியேறுகிறது. இந்த அனைத்து காரணங்களின் ஒட்டுமொத்த விளைவாக அந்த நாடுகளின் பொருளாதார நிலைமை மிகவும் அழுத்தமானதாக மாறியுள்ளதாக ஜெய்சங்கர் குறிப்பிடுகிறார். இத்தகைய விளைவுகள் ஏற்படும் என்பதை எதிர்பார்க்கப்படவில்லை என்று கொள்கை வகுப்பாளர்கள் பின்னர் கூறிவிட முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாடுகள் தங்களது சொந்த நலன்களை மட்டுமே மையப்படுத்தி முடிவுகளை எடுத்துவிட்டு அந்த முடிவுகள் மற்ற நாடுகளின் வாழ்க்கையை சிரமப்படுத்துவது தமது நோக்கமல்ல என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அணுகுமுறை அல்ல என்பதும் அவருடைய கருத்து. எனவே பல நாடுகளின் அடிப்படை தேவைகள் புறக்கணிக்கப்பட்டவை கடுமையான நெருக்கடிக்குள் தள்ளப்படும் நிலை ஏற்படாதவாறு சர்வதேச சமூகம் நடைமுறை அறிவுடன் செயற்பட வேண்டும். எரிசக்தி நெருக்கடி பொருளாதார பிரச்சனையாக மட்டுமின்றி அரசியல் சீர்தன்மையும் உருவாக்குவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். யுக்ரைன் போருக்கு பின்னர் அதன் நேரடியான விளைவுகளை இந்தியாவின் அண்டை நாடுகளிலேயே அரசியல் சிரமன்மையின் வடிவில் காண முடிந்ததாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர் தற்போது ஈரான் மற்றும் வளைகுடாவில் இடம்பெறும் நிகழ்வுகள் இந்த நிலைமை மேலும் மோசமாக்கக்கூடும் என அச்சத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். சர்வதேச அழுத்தங்களுக்கு உள்ளாகும் நாடுகள் தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் சில நாடுகள் தமது சுதந்திரமான வெளிநாட்டுக் கொள்கைகளையும் தன்னாட்சியையும் தொடர்ந்து பேணக்கூடும் என்றும் வேறு சில நாடுகளுக்கு அதனை பேணுவது மிகவும் கடினமாக அமையலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். எனினும் இந்த நிலைமையை கருப்பு வெள்ளை என்ற இரு முனைகளில் மட்டும் பார்க்க முடியாது. சம்பந்தப்பட்ட பிரச்சினை மற்றும் அதிலுள்ள தேசிய நலன்களை பொறுத்தே நாடுகளின் நிலைப்பாடுகள் அமையும். சில சந்தர்ப்பங்களில் நாடுகள் சூழலுக்கேற்ப தமது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடும். வேறு சில சந்தர்ப்பங்களில் அவை அழுத்தங்களுக்கு எதிராக உறுதியாக நிற்கக்கூடும் என்றும் இந்திய விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தற்போது ஏற்பட்டிருக்கிற எல்நிலோ காலநிலையினுடைய தாக்கம், மதுரத்தில் போர் நிலைமை, ஈரான் அமெரிக்க போர், யுக்ரைன் ரஷ்ய போர் இவற்றின் காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என சில விடயங்களை அவர் எச்சரிக்கையாக விடுக்கிறார். எரிசக்தி அதனிடம் உரத்தட்டுப்பாடு என்பன ஏற்படக்கூடும் என்பதுவே அவருடைய எச்சரிக்கை தகவலாக அமையப்பெற்றிருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு செல்கிறோம்.

0: சுயாதீன செய்தி போர்வையில் மற்றும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். லக்காதீப பத்திரிகையில் வெளியாக இருக்கிற செய்தியை பெட்ரோல் டீசல் மில நகி என்பதாக இந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒக்டேன் 92 ரக பெட்ரோலுடைய விலை 15 ரூபாவினால் உயர்வடைந்திருக்கிறது. அதே நேரம் டீசலுடைய விலை 10 ரூபாவினாலும் சூப்பர் டீசலுடைய விலை 50 ரூபாவினாலும் அதிகரித்திருப்பதான தகவலாக லங்காதீப பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற செய்தி. எனவே அரசாங்கம் மானியம் வழங்கிய போதிலும் ஏற்பட்டிருக்கிற எரிபொருள் விலை அதிகரிப்பாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம். விசேடமாக டீசலுக்கு எரிபொருள் மானியம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நிலையில் தற்போதைய புதிய விலை அறிவிப்புகள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் பற்றி அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஜனாதிபதி பிறப்பித்திருக்கிற ஒரு உத்தரவு குறித்தான செய்தி. போதைப்பொருள் பேரழிவிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோரை விழிப்புணர்வூட்டும் பொறிமுறையை உருவாக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. சட்டத்தை விட பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான பலமான உறவு மூலமே போதைப்பொருள் பேரழிவிலிருந்து பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் எனவும், எனவே இந்த பேரழிவின் மோசமான தாக்கம் மற்றும் பிள்ளைகளின் நடத்தைகளை கண்காணிக்கும் முறை குறித்து பெற்றோருக்கு நேரடி விழிப்புணர்வு ஊட்டுவதூடாக பிள்ளைகளை பாதுகாப்பதில் அவர்களின் முழுமையான பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கான முறையொன்றை உருவாக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான செய்தியை நாங்கள் தமிழன் பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். அந்த வகையில் ஜனாதிபதியினுடைய விளக்கம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கும்போது, நாட்டில் இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதியத்தில் நேற்று கூடிய போது ஜனாதிபதி இந்த பணிப்புரைகளை வழங்கியிருக்கிறார். தமது பிள்ளை போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகும் ஆபத்து காணப்படுமாயின் பெற்றோருக்கு அது குறித்து அறிவிப்பதற்கு நம்பிக்கைக்குரிய நபர் ஒருவரின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுவாக ஒரு ஆசிரியர் அல்லது மத தலைவரின் உதவி பெற நேரிடும் என்றும், அது தொடர்பில் கவனம் செலுத்தி நம்பிக்கைக்குரிய வழிகாட்டலை வழங்கக்கூடிய முறையொன்றான செயற்திட்டம் ஒன்றை உருவாக்குமாறும், ஆசிரியர்களை இதற்காக பயன்படுத்துவதாயின் அவர்களுக்கு விசேட பயிற்சி வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார். போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய விநியோக வலையமைப்பை முறியெடுப்பதற்காக செயற்படுத்தப்படும் செயற்திட்டத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் வசதிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் அதன் பணிகளை செயற்திறனாக மாற்றுவதனூடாக நாளாந்தம் புறப்படும் பகுப்பாய்வு அறிக்கைகளின் அளவு அதிகரித்துள்ளதாகவும், செப்டம்பர் மாதத்தில் மட்டும் போதைப்பொருட்கள் தொடர்பான 8000 பகுப்பாய்வு அறிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடற்படை அதிகாரிகளின் உதவியுடன் தரவுகளை உள்ளடக்கும் பணிகள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டது. பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறுவதை சேர்த்தனுடன் செயற்படுவதன் ஊடாக போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்பட்ட நிலையில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையினர் பணியில் விடுவிக்கப்பட்டு சிறைச்சாலை நெருக்கடியை குறைக்க முடிந்துள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டதையும், பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கட்டுப்பாடு தொடர்பான புதிய சட்டமூலத்தை அக்டோபர் முதல் வாரத்தில் தொடர்புடைய பாராளுமன்ற குழுவுக்கு சமர்ப்பித்து அதன் அனுமதியை பெற்று அக்டோபர் மாதத்தின் 3வது வாரத்துக்குள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தியிருக்கிறார். போலீசார், அரசு பகுப்பாய்வு திணைக்களம், சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் நீதித்துறை கட்டமைப்பு என்பனவற்றை ஒன்றோடொன்று தொடர்படுத்தும் மத்திய டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் மென்பொருள் ஒன்றை உருவாக்குவதற்கான பணிகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. பாதுகாப்பு செயலர் உள்ளிட்ட உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அதில் காணப்படும் நடைமுறை சிக்கல்களை தீர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதியினால் பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. 2015 ஆண்டின் 7வது இலக்க சட்டத்துக்கு அமைய நிபுணர்கள் மற்றும் அரச இங்கு பகுப்பாய்வாளர்களின் அறிக்கைகளை மின்னஞ்சல் ஊடாக நேரடியாக நீதிமன்ற கிளைக்கு அனுப்பி வைப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல் மற்றும் சட்டவரைஞர் திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது ஆராய்ந்திருக்கிறார். எனவே போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்காக சர்வதேச பாடசாலைகளில் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் அதன் செயற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. போதைப்பொருள் பாவனையின் மோசமான விலைகள் குறித்து சமூக வலைதளங்கள் ஊடாக இளைஞர்களை இலக்காக கொண்ட திட்டங்களை தயாரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டுகிறார். மேலும் போருக்கு பின்னரான வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் பரவிவரும் போதைப்பொருள் பாவனை கட்டுப்படுத்துவது தொடர்பான சவால் குறித்தும் அதனை கட்டுப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. போதைப்பொருள் வர்த்தகம் விநியோகம் மற்றும் அது தொடர்பான சட்டவிரோத நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட 18-18 தொலைபேசி இலக்கத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்தல் மற்றும் மக்களிடையே நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் 18-18 இலக்கத்துக்கு கிடைத்த தகவல்களுக்கு அளிக்கப்பட்ட பதிலளிப்புகள் தொடர்பான விழிப்புணர்வு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே ஜனாதிபதி போதைப் பொருளிலிருந்து எவ்வாறு சிறுவர்களை பிள்ளைகளை மாணவர்களை பாதுகாப்பது என்பது குறித்தான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பது குறித்து ஆராய்ந்திருக்கிற ஒரு கூட்டமாக அது அமைந்திருந்தது. இதனரம் இன்னும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். குழந்தைகளின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிடும் வியாபாரம் பெற்றோரை எச்சரிக்கிறது அமைச்சு என்பதாக இந்த செய்தியை தினகரன் பத்திரிகையில் தரப்படுகிறது. சமூக ஊடகங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பதிவிடுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சு அறிவித்திருக்கிறது. முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான பணமாக்கல் கொள்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளதால் பெற்றோரின் அனுமதியுடனோ அல்லது அனுமதி இல்லாமலோ குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை இணையத்தில் பதிவேற்றும் போக்கு வேகமாக அதிகரித்து வருகிறது. எனவே இதனையே தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்துவது மற்றும் அவர்களின் சிறப்பான செயல்களை பாராட்டுவது என்ற பொருளில் பல்வேறு தனிநபர்களும் நிறுவனங்களும் இந்த காணொலிகளை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது உறுதியாகியுள்ளது. காணொலிகள் மற்றும் நிகழ்பட பதிவு மூலம் குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கையை வெளித்தரப்பினருக்கு வெளிப்படுத்துவதால் அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்கு கடுமையான ஆபத்து ஏற்படுகிறது. மேலும் இணையத்தில் பதிவேற்றப்பட்ட இதுபோன்ற காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை ஆதாரங்களாக பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆபாச படங்கள் உருவாக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதனால் இதுபோன்ற அபாயகரமான சூழலிலிருந்து தமது குழந்தைகளை பாதுகாக்க சமூக இடங்களை பயன்படுத்தும் போது அதிக விழிப்புடனும் பொறுப்புடனும் இருக்குமாறு குழந்தைகளின் பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சு இவ்வாறு அறிவுறுத்தியிருக்கிறது என்பது முக்கியமான தகவல். அதே நேரத்தில் இன்றைய தினம் சிறுவர் தினம் என்பதால் ஜனாதிபதி ஆனர் குமார் ஜனநாயக வாழ்த்துச் செய்திகளை பதிவிட்டிருக்கிறார். நாட்டின் பொக்கிஷமங்களான சிறுவர்களின் பாதுகாப்புக்கான நாடு உருவாக்கப்படும் என்பதே அவரது வாழ்த்துச் செய்தியாக அமைகிறது. நாட்டின் பொக்கிஷமாக உள்ள சிறுவர்களின் உடல் மற்றும் உள்ள வளங்களை பாதுகாத்து முறையான அவ்வளர்ச்சிக்கு தேவையான சூழலை உருவாக்குவது அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்பாகும் என ஜனாதிபதி இவ்வாறு கூறுகிறார். சிறுவர்களின் கற்பனைத்திறன், எதிர்பார்ப்புகள் மற்றும் படைப்பாற்றல்கள் நாளைய நாட்டின் போக்கை தீர்மானிக்கின்றன. சிறுவர்களுக்காக நாம் கட்டியெழுப்பும் நாடானது அவர்களின் கனவுகளுக்கு இடமளிக்கும், அவர்களின் குரலையை செவிமடுக்கும் மற்றும் அவர்களின் திறமைக்கு வாய்ப்பை வழங்கும் நாடாக இருப்பது அவசியம் என்பதாக அவருடைய வாழ்த்துச் செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. இதனிடம் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜுடைய வாழ்த்துச் செய்தியில் வளமான மனங்கள் செழிப்பான சிறுவர்கள் என்ற துணைப்பொருளின் கீழ் இம்முறை சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. போட்டித்தன்மை காரணமாக சிறுவர்கள் இழந்து போகும் மன அமைதி, வளர்ச்சி மற்றும் பெருமதிமிக்க சிறுவர் பருவத்தினை அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொடுக்கும் சமூக பொறுப்பினை நாம் அனைவருக்கும் நினைவூட்டுவதாக இந்த நாள் உள்ளது என்பதாக அவர் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் கூறியிருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி பற்றி பார்க்கலாம். ஐநா பொதுச் செயலாளருடன் அமைச்சர் விஜித சந்திப்பு என்பதாக இது தகவல் தினகரன் பத்திரிகையில் தரப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நல்லடக்க முயற்சிகள், மனித உரிமைகளை பாதுகாக்கும் தீர்மானங்கள், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸுக்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத விளக்கம் அளித்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதார முயற்சியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு தமது ஆதரவை வழங்குவதாக பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திடம் இதன்போது உறுதியளித்திருக்கிறார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச் சபையின் 81வது கூட்டத்தொடரில் போது பொதுச் செயலாளரை வெளிவிகார அமைச்சர் இவ்வாறு சந்தித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் இலங்கையின் பொருளாதார முயற்சி, அதிகத்தில் சிறுதிருத்த நடவடிக்கைகள் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் மற்றும் நாட்டில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசிறப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் வெளிவிகார அமைச்சர் விஜித் ஹேரத் பொதுச் செயலாளருக்கு விளக்கம் அளித்துள்ளதாக வெளிவிகார அமைச்சர் கூறுகிறது. மேலும் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை நடவடிக்கைகளுக்கான துணை பொதுச் செயலாளர் ஜீன் பியர் ஸ்ரேக்கேல் மற்றும் செயல்பாட்டு ஆய்வுக்கான துணை பொதுச் செயலாளர் அத்துல குழை ஆகியோரையும் வெளிவிகார அமைச்சர் விஜித் ஹேரத் சந்தித்திருக்க இந்த சந்திப்புகளின் போது சர்வதேச அமைதிப்படை நடவடிக்கைகளுக்கு இலங்கையை தொடர்ந்து வழங்கும் ஆதரவு மற்றும் தேசிய மனித உரிமைகள் பரிசோதனை பொறுப்புறையின் முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடம் மற்றொரு தகவல் பற்றி நாங்கள் கவனத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஆயவே நவம்பர் தொலைசுனிதா என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. தினமின பத்திரிகையில் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. எனவே 2027ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 2ஆம் மதிப்பீட்டு வரவு செலவு திட்ட உரை நடவடிக்கைகள் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது என்பதாக இந்த தகவலின் மூலம் வெளியாகி இருக்கிறது. எனவே பல்வேறு எதிர்பார்ப்புகள், அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள், அதில் என்னென்ன விடயங்கள் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றன, நிறைவேற்றப்பட இருக்கின்றன என்பதை பற்றிய எதிர்பார்ப்புகளை கொண்டதாகவே இம்முறை வரவு செலவு திட்டம் இருக்கப் போகிறது. அந்த வகையில் வரவு செலவு திட்டம் மீதான ஜனாதிபதி ஆற்றுகிற உரை அல்லது நிதியமைச்சர் ஆற்றுகிற உரை நவம்பர் மாதம் 12ஆம் தேதி இடம்பெறும் என்பதான அறிவிப்பு இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பான கூட்டத்தின் இது தொடர்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை கூட்டத்தின் போது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 2027ஆம் ஆண்டுக்கான வசூல் திட்டம் எதிர்வரும் 7ஆம் தேதி முதலாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ஆனர் குமார் ஜனாக்கி எதிர்வரும் நவம்பர் 12ஆம் தேதி வரவு செலவு திட்ட உரையினை பாராளுமன்றத்தில் ஆற்ற இருக்கிறார். 2027ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் வர்த்தமானி மூலம் அண்மையில் வெளியிடப்பட்டது. குறிப்பிட்ட சட்டம் மூலத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருந்தால் அது வர்த்தமானியில் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இந்த தகவலை நாங்கள் தமிழன் பத்திரிகையில் எடுத்துக் கொள்கிறோம். திலீபன் சிலை விவகாரத்தில் அரசு நிலைப்பாடு தெளிவானது, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. திலீபன் சிலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது என்பதுவே அவருடைய கருத்தை. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. மறுபுறம் தமிழ் அரசியல் கட்சிகள் தமக்கிடையே குடும்ப சண்டையில் ஈடுபட்டு வருகிறது. இரண்டும் இந்த விவகாரத்தை நான் தற்போது பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அதற்கான காலம் வரும்போது அதற்கான உரிய செயல்திட்டத்தை முன்வைப்பேன். கடந்த காலங்களிலும் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுர பகுதியில் மும்மன்னர்களின் சிலை, உரும்புராயில் பொன் ஸ்ரீகுமாரனின் சிலை, முத்திரை சந்தையில் சங்கரனின் கம்பீரமான சிலை மற்றும் மரத்தடியில் தணிகாசலம் அடிகாலின் சிலை உள்ளிட்டவற்றை நிறுவதில் நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்பதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் இவ்வாறு கூறுகிறார். மேலும் தொன்மக்களின் வரலாற்று அடையாளங்களை பாதுகாக்கும் விடயத்தில் கடந்த காலங்களில் தான் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நினைவூட்டிய அவர், எதிர்காலத்திலும் உரிய நேரத்தில் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் என்பதும் அவருடைய கருத்தாக அமைகிறது. இதனிடம் அமெரிக்க அரசியல் பொறுப்பாளரை சந்தித்த சாணக்கியன் எம்பி என்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்படுகிறது. அமெரிக்க தூதரக அரசியல் பொறுப்பாளர் ரோச்சல் ஹாகின்ஸை இலங்கை தமிழக கட்சியின் மட்டு மாவட்ட பாராளுமன்ற சாணக்கியன் மட்டக்கிழப்பில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். குறித்த சந்திப்பில் வடக்கு கிழக்கு தொன்மக்கள் எதிர்கொள்ளும் காணி பிரச்சினைகள், காணாமலாக்கப்பட்ட ஒரு விகாரம், அரசியல் திருவாதிகார பகிர்வு, அரசியல் பொருத்துவம் மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் கிழக்கு மாநிலத்தின் உட்கட்டமைப்பு, நெடுஞ்சாலைகள், வீதிகள் மற்றும் உள்ளூர் வீதிகள் தொடர்பான தேவைகளும் சுட்டிக்காட்டப்பட்டன. இவை சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு பெருமுதவியாக காணப்படும். மேலும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சிங்கள மக்களிடையே நல்லிணக்கம், சமத்துவம் மற்றும் வாய்ப்புகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் கருத்து பரிமாறப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு கூறப்படுகிறது. இந்நேரம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. துபாயிலிருந்து இஸ்ரேல் புறப்பட்ட விமானம் சவுதியில் தரையிறக்கம், விமானிகள் மோதிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு என்பதாக இந்த தகவல் அமையப்படுகிறது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு நேற்று பிளைட் துபாய் விமானம் புறப்பட்டது. அந்த விமானத்தில் 180 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். விமானம் சவுதி ஜோர்தான் வான்நிலையில் பறந்தபோது விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விமானத்தில் கேப்டனுக்கும் துணை கேப்டனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விமானத்தின் கேப்டனை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்திவிட்டு விமானத்தின் துணை கேப்டன் விமானத்தை கடத்தி தரையில் மோதச் செய்து விபத்தை ஏற்படுத்த முயற்சித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து பயணிகளின் உதவியுடன் விமானத்தை சவுதி அரேபியாவில் பத்திரமாக தரையிறக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே விமானத்தில் பயணிகள் உடலிருந்து சில விமானிகளின் உதவியுடன் விமானம் சவுதி அரேபியாவில் தரையிறக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணைகளில் விமானத்தை இயக்கிய கேப்டன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தைச் சேர்ந்தவர் என்பதும், விமானத்தை கடத்திய தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டது ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை கேப்டன் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் பயங்கரவாத செயலாக இருக்கலாம் என இஸ்ரேல் சந்தேகம் எழுப்பியிருக்கிறது. அதேவேளை விமானத்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக சவுதியில் தரையிறங்கிய நிலையில் மாற்று விமானம் மூலம் பயணிகளை இஸ்ரேல் அழைத்துச் செல்ல பிளை துபாய் விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அதேவேளை இந்த சம்பவம் பயங்கரவாத முயற்சியாக விமானிகளுக்கிடையிலான தனிப்பட்ட முதலா என்பது குறித்து இஸ்ரேல் அரசு தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறது என்பதையும் இந்த தகவலின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம். இதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாறியிருக்கிறது. அந்த செய்தியோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து இப்போது கவனத்தை செலுத்த போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. வவுனியா சமாலங்குளம் பிள்ளையார் கோவில் வழிகதியில் பௌத்த வழிபாடுகளுக்கு அழைப்பு, வெடுக்கனாறு மலையை மையப்படுத்தி 260 ஏக்கர் தொல்பொருள் திணைக்களத்தால் கோரிக்கை என்பதாக விரகிய சிறுபத்தில் இந்த செய்தி தரப்படுகிறது. வவுனியா சமளங்குளம் பிள்ளையார் கோவில் இருக்கும் பகுதியில் கல்கமுவ சந்தபோதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை நடத்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு வெடிக்கினாரி மலையை மையப்படுத்தி 260 ஏக்கர் தொல்பொருள் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பில் வெளிவந்திருக்கிற தகவலை பற்றி பார்க்கும்போது, வவுனியா மாவட்டத்தினுடைய சமளங்குளம் பகுதியில் பிள்ளையார் கோவில் அமைந்துள்ள பகுதியில் கல்கமுவ சந்தபோதி தேரர் இது தொடர்பான செயற்பாடுகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பௌத்த வழிபாடுகள் எதிர்வரும் காலத்தில் முன்னெடுப்பதற்கு அவரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் குறித்த பகுதியானது அனுராதபுர காலத்தைச் சேர்ந்த பண்டைய பௌத்த வளாகத்தின் இடிபாடுகளை கொண்ட வரலாற்று நிலவாகும் என்றும், இது வவுனியா நகரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சமளங்குளம் ஏரிக்கு அருகில் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிடப்படுகிறது. 1970களில் நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வுப்படி இந்த திட்டம் மத்திய அனுராதபுர காலத்தைச் சேர்ந்தது என முடிவு செய்யப்பட்டுள்ளதோடு, இயற்கையான கருங்கல் குளத்தின் மீது ஒரு சிலை மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்ட பண்டைய தங்குமிடம் ஆகியவை உள்ளிட்ட பல சான்றுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த பகுதியின் கீழ் அமைப்பு 8 பக்கங்கள் மற்றும் படங்கள், 6 பக்கங்கள் வடிவங்கள் ஒரு சதுரம் இடையில் கட்டப்பட்டிருப்பது தனித்துவமான அம்சமாகும் என்றும், தொல்பொருள் திணைக்களத்தின் அகழ்வாராய்ச்சியின் போது வெண்கலத்தால் செய்யப்பட்ட வலோகிதேஸ்வர போதி சத்துவர் சிலையும் அந்த சிலைக்குள்ள புத்தர சிலையின் பகுதியும் கண்டெடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த பண்டைய தொல்பொருள் நிலத்தில் தற்போது சமளங்குளம் பிள்ளையார் கோவில் என்ற பெயரில் நவீன இந்து கோயில் கட்டப்பட்டு வருவதால் பெரும்பாலான பௌத்த இடிபாடுகள் நீரில் அழிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதால் அப்பகுதியில் பௌத்த அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது. இதேவேளை வடக்கினாறு மலையை மையப்படுத்தி 260 ஏக்கர் பகுதியை தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமாக்குவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டத்தில் 51 ஏக்கர்கள் நில அளவை செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாக இந்த செய்தியில் கூறப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. வடமாகாண சனத்தொகை குறித்த மத்திய வங்கியின் தரவுகள் தவறு, தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் குற்றச்சாட்டு என்பதாக இந்த தகவலை காண்கிறோம். எனவே இலங்கை மத்திய வங்கியின் 2026 சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் வடக்கு மாகாணத்தில் சனத்தொகை குறித்த தவறாக கணிப்பிடப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். மத்திய வங்கியின் அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிற நிலையில் இதுபற்றி அவர் கருத்து வெளியின்போது இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 2026 ஆண்டுக்கான சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் நாட்டின் விபரம் 2025 எனும் தலைப்பின் கீழ் உள்ளடக்கப்பட்டுள்ள தரவுகளின் இலங்கையில் மொத்த சனத்தொகை 21.76 மில்லியன் எனவும் வடக்கு மாநிலத்தின் சனத்தொகை 557,000 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை அந்த தரவுகளின் பிரகாரம் மேல் மாகாணம், மத்திய மாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், ஊவா மாகாணம் மற்றும் சபர்கம் மாகாணம் என்பவற்றின் மக்கள் தொகை முறையே 6.34 மில்லியன், 2.71 மில்லியன், 2.603 மில்லியன், 1.784 மில்லியன், 2.583 மில்லியன், 1.406 மில்லியன் என்ற அடிப்படையில் இவ்வாறு தரப்படுகிறது. இருப்பினும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவரங்கள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ சனத்தொகை கணக்கெடுப்பு தரவுகளின்படி வடக்கு மாநிலத்தின் சனத்தொகை 11,50,148 பதிவாகியுள்ளது. இது இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 5.3%. அந்த சனத்தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் வட மாகாணத்தில் உள்ள மாவட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் 594,751 பேரும், மன்னாரில் 1,23,756 பேரும், வவுனியாவில் 1,72,312 பேரும், முல்லைத்தீவில் 1,22,619 பேரும், கிளிநொச்சியில் 1,36,710 பேரும் பதிவாகியிருக்கிறார்கள். எனவே அதிக தொகையினர் யாழ்ப்பாணத்தில் வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக அதிக மக்கள் தொகை வவுனியாவில் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கிளிநொச்சியில் மூன்றாவது இடத்தையும் நான்காவது இடத்தினை மன்னாரும் பெற்றிருக்கிறது. ஐந்தாவது இடத்தில் முல்லைத்தீவு மாவட்டம் இருக்கிறது என்பதும். எனவே இந்த அடிப்படை நோக்கில் மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் உள்வாங்கப்பட்டுள்ள 557,000 என்ற தொகையானது அண்மைய கால உத்தியோகபூர்வ சனத்தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட்ட வடமான சனத்தொகையின் அரைவாசிக்கும் குறைவானதாகும். ஆனால் உண்மையான தொகை அதைவிடவும் இருமடங்கு உயர்வானதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசும் சில தரவுகள் குறித்த தகவல்கள் தவறாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தது அவதானிக்கத்தக்கது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்.

சுயாதீன செய்தி பரவல் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் இருப்பதாக போலி தகவல். சங்கி ஜெயசேகரவுக்கு விளக்கமறியல். நீடிப்பு என்பதான செய்தியை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு. கிளிநொச்சி பழைப்பகுதியில் தமிழக விடுதலை புலிகள் அமைப்புக்கு சொந்தமான பயிற்சி முகாம் ஒன்றும் வெடிபொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றும் காணப்படுவதாக போலி தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சங்கி ஜெயசேகர என்பவரை எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன உத்தரவிட்டிருக்கிறார். பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்து தெரிவிக்கும்போது சந்தேகநபர் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஊடகங்களால் சந்திப்பை நடாத்தி முற்றாக உண்மைக்கு புறம்பான இந்த கூற்றை வெளியிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். விசாரணைகளின் போது சந்தேகநபர் 3 தேசிய அடையாள அட்டைகளை தன்வசம் வைத்துள்ளதையும் மேலும் பல போலி ஆவணங்களை தயாரித்துள்ளமையும் தெரிய வந்திருக்கிறது. கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரி ஒருவரே தனக்கு இந்த தகவலை வழங்கியதாக சந்தேகநபர் கூறிய போதிலும் குறித்த உத்தியோகத்தர் மற்றும் அவரது மனைவிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட போது அவ்வாறான எந்தவொரு தகவலையும் தாம் வழங்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சந்திரபுரின் தொலைபேசி அழைப்புக்கு பதில்களை விரிவாக பரிசீலிப்பதற்கும் போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தியமை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் அளித்த வாக்குமூலங்களை பரிசீலித்து நீதிவான் சந்தேகநபரை எதிர்வரும் 7ஆம் தேதி மீண்டும் விளக்கமறியல் வைக்க இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பது தகவலாக அமையப்படுகிறது. எனவே புலி மீண்டும் வருகிறது என்று கூறியவருக்கு எதிராக அதே நேரத்தில் விடுதலை புலி பயிற்சி முகம் இருப்பதாக போலி தகவலை வழங்கியவரை இப்போது விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு பிரதான செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இலங்கைக்கான மீளாய்வு திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவடைவதை நாணய நிதியம் எதிர்பார்க்கிறது என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் சர்வதேச நாணய திட்டத்துக்கு பிந்தைய காலத்துக்கு இலங்கையை தயாராகி வருவதால் நீண்டகால வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்காக சீர்திருத்தங்களில் வேகத்தை தக்க வைப்பதும் நாட்டின் பொருளாதாரமாதையை மாற்றியமைப்பதும் மிக முக்கியம் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழு தலைவர் டாக்டர் எவன் பாபுர்ஜியா தெரிவித்திருக்கிறார். இலங்கை மத்திய வங்கியின் கேள்விக்கு பதிலளித்துள்ள பாபுர்ஜியா தற்போது விரிவாக்கப்பட்ட நிதி திட்டம் 2027ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதியும் முடிவடைய உள்ளதாகவும் இன்னும் சுமார் 6 மாத காலமும் 2 திட்டம் மறு ஆய்வுகளும் எஞ்சியுள்ளதாக அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தற்போது நடைபெற்று வரும் 7ஆவது மீளாய்வு மற்றும் கடன் திட்டத்தின் காலம் முடிவுறுதல் என்பவற்றுக்கிடையில் நடைபெறவுள்ள 8ஆவது மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவு செய்வதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் அவர் இவ்வாறு கூறியிருப்பதோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் முடிவடைந்த பின்னரும் சீர்திருத்தங்கள் தொடர வேண்டும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த காலத்தில் சவால்களுக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள் தேவையும் உலகில் சீர்திருத்தங்கள் தேவைப்படாத நாடையிலே சீர்திருத்தம் என்பது எல்லாவற்றிலும் ஒரு மயாஜல தீர்வு மட்டுமல்ல காலத்துக்கேற்ப குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் புத்திசாலித்தனமாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆரோக்கியமான நிதிக் கொள்கையை பேணுவது அவசியம். இது கட்டாயம் அதிக வரிகள் பெரிய அளவிலான முதலீடுகள் தேவை அல்லது பொதுச் சேவைகளுக்கான செலவினங்களை குறைக்க குறிக்காது. இலங்கையின் வலுவான வருமான மீட்டல்கள் பொருளாதாரத்துக்கு பங்களித்திருக்கிறது. எனவே நிதி கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கான பரந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இலங்கையின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் முக்கியமானது. பொருளாதார வளர்ச்சியில் புதிய துறைகள் ஆரம்பிக்கப்படுவது அவசியம். எனவே போட்டி மற்றும் உற்பத்தி திறனை கட்டுப்படுத்தும் வரி மற்றும் வரியல்லாத தடைகளை நீக்குவது அவசியம். அதிகரித்த போட்டித்தன்மையை செயல்திறனை மேம்படுத்தவும் நிலையான வளர்ச்சிக்கான பொருளாதார திறனை வலுப்படுத்தும் போது எனவே சில உள்நாட்டு நிறுவனங்கள் வெளிப்போட்டிகளிலிருந்து ஒப்பீட்டளவில் விலகியிருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது சீர்திருத்தங்களின் அடுத்த கட்டத்தின் ஒரு பகுதியாக அமையும். இலங்கை தனது அடுத்த கட்ட அபிவிருத்திக்கு வெற்றிகரமாக முன்னேற வேண்டுமானால் இந்த சீர்திருத்தங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து மற்றும் நன்கு வரையறுக்கப்பட்ட பேரியல் பொருளாதார கொள்கைகளால் முன்னெடுக்க வேண்டும் என்பதே IMF-னுடைய நிலைப்பாடாக அமையப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி பற்றி நாங்கள் அவதானிக்கலாம். வெளிநாட்டு செலாவணி புதிய விதிமுறைகளுக்கு அரசாங்க நிதிக்குழு அங்கீகாரம் என்பதான தகவல். வெளிநாட்டு முதலீடுகள் புலம்பெயர்ந்தோர் நமது நிதியை வெளிநாடுகளுக்கு மாற்றுதல் மற்றும் வெளிநாட்டு செலாவணி நாட்டை விட்டு வெளியேறுவதை கட்டுப்படுத்துதல் தொடர்பான 2026ஆம் ஆண்டின் வெளிநாட்டு செலாவணி ஒழுங்கு விதிகள் மற்றும் கட்டளைக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் கானதி ஹரிசரி செல்வா தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த அங்கீகாரம் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் பற்றி பார்க்கலாம். வருமான வரி செலுத்த வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்றுடன் நிறைவு என்பதான செய்தியும் தரப்படுகிறது. வருமான வரி செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடையும் நிலையில் இது தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு அமையாபராதம் மற்றும் வட்டி அறவிடப்படும் என இறைவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நிறுவன வருமான வரி, தனிநபர் வருமான வரி மற்றும் கூட்டாண்மை வருமான வரிக்கு உட்பட்ட தனிநபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இதன் கீழ் தங்களது வரிப்பணத்தை உரிய காலத்தில் செலுத்த வேண்டியது கட்டாயமாகும். வரி செலுத்துவதற்கு உட்பட்ட இதுவரை 2025-26 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வரிகளை செலுத்தாத தனிநபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் நேற்றைய தினத்துக்குள் தங்களது வரிகளை செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்திருந்தது. அவ்வாறு அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு அமைவாக அபராதம் மற்றும் வட்டி அறவிடப்படும் என்றும் திணைக்களம் எச்சரித்திருக்கிறது. வரி கொடுப்பவர்களை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆன்லைன் வரி செலுத்தல் இணையதளம் வழியாக அல்லது இலங்கை வங்கியின் எந்தவொரு கிளையிலும் நேரடியாக செலுத்த முடியும் என்றும் அந்த திணைக்களம் மேலும் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது அவதானிக்கத்தக்கது. இதனிடம் மற்றும் ஒரு தகவல். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மல் கொடித்துவக்கூடம் வாக்குமூலம் என்பதான தகவலும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மல் கொடித்துவக்கூடம் நேற்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான இவரிடம் நேற்று முற்பகல் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது.
கொழும்பு துறைமுகத்திலிருந்து 472 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய கொள்கலன் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பற்றியும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கொள்கலன்களின் போதைப் பொருட்களின் பெறுமதி 800 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சிறிச பிரதி போலீஸ் அதிபர் அன்பல் கொடித்துவக்கு போதைப் பொருள் தடுப்பு பணி இயக்கத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் அசோக தர்மசேன உள்ளிட்ட 6 போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யுமாறு தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாக கட்டமைப்பை மாற்றியமைக்கும் புதிய சட்டம் மூலம் வர்த்தமானியில் என்பதான செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாக கட்டமைப்பை முழுமையாக மாற்றுவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகேவின் தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரியவந்தது. புதிய கிரிக்கெட் நிர்வாக கட்டமைப்பில் சுயாதீன படிப்பாளர்களை உருவாக்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதோடு புதிய சட்ட ஏற்பாடுகளின் கீழ் மாவட்ட கிரிக்கெட் சங்கங்களின் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் நேரடியாக

0: இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள கெல்வின் செல்வா தலைமையிலான குழு புதுடெல்லியில் பி எல் சந்தோஷை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பாரதிய ஜனதா கட்சியின் வரலாறு, அதன் அமைப்பு முறை மற்றும் கிராமட்டம் வரை கட்சி உறுப்பினர்களை ஒழுங்கமைக்கும் விதம் தொடர்பில் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இந்தியாவின் அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் குறித்தும் பிரதமர் நரேந்திரமோடியின் தலைமைத்துவம் தொடர்பிலும் இந்த குழுவினர் கலந்துரையாடி இருக்கிறார்கள். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் மற்றும் நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் இரு நாடுகளின் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான நட்பும் புரிந்துணர்வும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என இந்த சந்திப்பில் பி எல் சந்தோஷை தெரிவித்து தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியின் தேசிய தலைவர் ரூப்குமாரி சௌத்ரி, கட்சியின் இளைஞரணியைச் சேர்ந்த வினித் வத்சா தியாகி மற்றும் பக்கி சர்மா ஆகியோருடன் கெல்வின் செல்வா தலைமையிலான குழு விரிவாக கலந்துரையாடி இருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த தகவலோடு சேர்த்து நாங்கள் இத்துடன் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செய்வோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: வணக்கம் வசந்தா. வளர்ச்சிக்கு
1: தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சந்தோஷம் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நல்ல ஒரு நாள். இன்றைய நாள் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி. ஓகே, கொண்டாட்டம் நிகழ்ந்த ஒரு நாள். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சிறுவர்கள் மற்றும் முதியோர்கள் தினமாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. ஆக இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லுகின்றேன். ஆக பிள்ளைகளை நாங்கள் வளர்ப்பதில் தான் முக்கியமாக இருக்குது. நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். சரி, சந்தோஷம். இன்றைய பாதை விவரங்களை பார்க்கும்போது நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது மிக அவதானமாக செல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், அதாவது வாகனத்தில் நீங்கள் சரியாக காலையிலே எழும்பி வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், எல்லாம் சரியாக இருக்குதான் சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. அப்பதான் காலையில இந்த இருக்கிற பிரச்சனை தெரியும். பிறகு வேலைக்கு போகும்போது இடையில இந்த வாகனம் பிரச்சனை படுத்திட்டு வாகனத்தை திட்டி கொண்டிருக்கப்படாது. இதனே பாதை விவரங்களை பொறுத்த மட்டும் இதை நாளில் ராஜகிரி பாதை இன்று கொஞ்சம் நெரிசல் குறைவாகத்தான் காணப்படுகிறது. அதே போல பம்பலப்பட்டி வெள்ளவத்த பகுதியிலும் இன்றைய வளமைக்கு மாறாக கொஞ்சம் பாதை சீராகத்தான் இருக்கிறது என்பதையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, தொடர்ந்து மனித குழந்தைகள் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு நேற்று நாளில் சீற்றிக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி பத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3126 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 9, 39, 52, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 9, 39, 52, 70. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,03,82. 960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பகுதியாக 8,46,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இள நீல நிற அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள தட்டிக்கிட் அல்லது DLB ஸ்வீப்பே கூடாக டிஜிட்டல் தட்டிக்கிட்டை இன்றே கொள்ளளவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 5,012 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மீனம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 33, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 33, 57. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,81,84,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 45 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுக்கான கபில நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பே கூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்ளளவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 1,034 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 8, 6, 9, 6, 0, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 8, 6, 9, 6, 0, 0. நேற்று நாளில் 37,57,420 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,15,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான மஞ்சள் நிற சுப்பிரிதன சம்பத்தல தட்டிக்கிறனை இன்றே கொள்ளளவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 508 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 9, 6, 0, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 9, 6, 0, 0. 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,87,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜெயசம்பத பச்சை நிற அச்சிடப்பட்டுள்ள தட்டிகிட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டில் பெற்ற சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில் எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 22, 64, 68, 73. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில் எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 22, 64, 68, 73. சூப்பர் கேஷ் சீட் லெவல் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 7, 6, 4, 5, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். சூப்பர் கேஷ் சீட் லெவல் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 7, 6, 4, 5, 7. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,48,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,18,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுக்கான பச்சை நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள தட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் தட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதானத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 5,461 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 14, 35, 40, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 14, 35, 40, 65. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 9, 6, 5, 0, 1. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 9, 6, 5, 0, 1. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 96,84,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,43,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுக்கான சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள தட்டுகள் அல்லது டிஎல்வி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் தொடர்களை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,476 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்கள் 3, 37, 52, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து டபிள்யூ சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்கள் 3, 37, 52, 69. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,67,91,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,62,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுக்கான செம்மஞ்சள் நிற கப்பருக்கு அச்சிடப்பட்டுள்ள தட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் தட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 1,130 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 19, 33, 42. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். 19, 33, 42. 2,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 43,79,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக அடுத்த சீட்டிலிப்புக்கான கருநீல நித சசிரி அச்சிடப்பட்டுள்ள தொட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் தொட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நிலவரசியில் இல்லைங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று நீங்கள் www.vasantham.fm என்ற இணையதளம் சென்றீங்கன்னா இணைந்து கொள்ள முடியும். சரி, அக்ரோ மொமெண்டம் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்யுங்கள். 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது அக்ரோ மொமெண்டம். ஆக இதன் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை நீங்கள் நம்பகரமாக நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ள முடியும். அதேபோல இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது விநியோகஸ்தர்கள் யாரும் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விடயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல நீங்கள் புனர்வாழ்வுக்காக யாருக்காக உதவி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க, உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவாசாக் லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 442 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேஷம் தெளிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 15 34 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக மேஷம் தெளிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 15 34 67. மொத்தமாக சிறப்பு இலக்கங்களாக தெரிவு செய்யப்பட்டது 1 2 4 9. சிறப்பு இலக்கங்களாக 1 2 4 9. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,46,580 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4568 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 25 45 78 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 25 45 78 79. நேற்று நாளில் 250,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,55,920 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து சூப்பர் பரிசாக 8,61,03,899 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 6,326 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 5 6 4 9 0 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 5 6 4 9 0 3. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,24,71,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,92,88,688 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,356 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 48 63 68 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 48 63 68 80. நேற்றைய நாளில் மொத்தமாக 200,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 6,000 பரிசுகள் 74 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,88,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,78,87,18 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,674 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 17 26 43 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து டபிள்யூ. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 17 26 43 70. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,06,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக மெகா சூப்பர் பரிசாக 30,82,72,110 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ.
நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 1635 சீட்டிழப்பு வாரத்துக்கான ஹந்தஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் ராசியாக சிம்மம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 41, 43, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக சிம்மம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 41, 43, 50. நேற்று நாளில் 1,000,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 17 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,85,100 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,44,264 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 901 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 4, 9, 0, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 4, 9, 0, 3. நேற்று நாளில் 52,77,000 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 594 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 4, 8, 6, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 4, 8, 6, 6. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 38 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,24,280 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 7:32 மணியிலிருந்து 9 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:32 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் ஆதரவு, ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் பணிவு, கடகம் ஓய்வு, சிம்மம் செலவு, கன்னி சுகம், துலாம் வெற்றி, விருச்சிகம் கவலை, தனுசு நன்மை, மகரம் மறதி, கும்பம் சிக்கல், மீனம் தடங்கள். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் ஆதரவு, ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் பணிவு, கடகம் ஓய்வு, சிம்மம் செலவு, கன்னி சுகம், துலாம் வெற்றி, விருச்சிகம் கவலை, தனுசு நன்மை, மகரம் மறதி, கும்பம் சிக்கல், மீனம் தடங்கள். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுதில் உற்சாகம் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 வரிசையில் அதே போல நீங்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். www.vasantham.fm.in இணையதளம் சொன்னீங்க, நீங்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ளலாம். ஏராளமான செய்திகள் உங்களுக்காக இன்றைய காத்திருக்கிறது. அதே போல கிரிக்கெட் பற்றிய செய்திகள் சாதனைகள் எல்லாவற்றையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைய நாளில் அதே போல முக்கியமான செய்திகளும் உங்களுக்காக இருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம். வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேரம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் உலகம் முழுவதும் நேரத்தை எப்படி கணக்கிடுகிறார்கள் என்று தெரியுமா? கிரீன்விச் சராசரி நேரம், அதாவது GMT, இது இங்கிலாந்தில் கிரீன்விச் பகுதியில் அமைந்துள்ள பூஜ்ய குறுக்கோட்டை, அதாவது பூஜ்யம் மெரிடியனை அடிப்படையாக கொண்டு உலகளாவிய நேரத்தை அளவிடும் ஒரு முறையாகும். சரி, GMT-க்கும் UT-க்கும் என்ன வித்தியாசம்? தற்காலத்தில் சர்வதேச அளவில் GMT-க்கு பதிலாக UTC, கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம் பயன்படுகிறது. இருந்தாலும் GMT மற்றும் UTC ஆகிய இரண்டுமே ஒரே நேரத்தையே குறிக்கிறது. இந்திய திட்ட நேரம், அதாவது IST, கிரீன்விச் நேரத்தை விட 5:30 முன்னதாக இருக்கும். அதாவது GMT 5:30 இந்திய நேரம். அதே போல இலங்கை நேரமும் GMT-யை விட 5:30 முன்னதாகவே இருக்கும். இதுதான் நாம் தினமும் பார்க்கும் நேரத்துக்கு பின்னாடி இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
2: மணித்தியாலத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல்.

0: மலையாளத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள்.
1: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் சிறுவர் தினம் மற்றும் முதிய தினம். ஆக சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது இல்லையா. சிறுவர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற விஷயங்களும் நாங்கள் செய்து காட்டுகின்ற விஷயங்கள் தான் அவர்கள் ஆழ் மனதில் பதியமாக அவர்களை வளர்ப்பதை விட அவர்களை வளரவிட வேண்டும். அவர்கள் வளர வேண்டிய சூழ்நிலை நாங்கள் சரியான கட்டமைப்பை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆக அவர்கள் எதை பார்த்து வளர்கிறார்கள், எதை கேட்டு வளர்கிறார்கள் என்பதை முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஆக அனைத்து சிறுவர்களுக்கும் இனிமையான சிறுவர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இதனால் வசந்தத்தின் வழியாகவும் சிறுவர் தின சிறப்பு விஷயங்களாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. மனத்தியாளத்தின் பாடல், அதே போல சிறுவர்களின் குரல் பதிவுகள் என்று பல விஷயங்கள் இதனாலும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வசந்தத்தின் வழியாக நாள் முழுவதுமாக இணைந்து கொள்ளுங்கள். சரி, முக்கியமான செய்திகள் பல இருக்கிறது. அதாவது இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கை, இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருக்கு பிறப்பிக்கப்பட்ட, இந்தியாவில் காவலிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டுகிறார். ஆக இந்தியாவில் பிறப்பிடமாக கொண்ட 54 வயதான இவர் பார்த்தீங்கன்னா வாதுவை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்பொழுது பதிவாகி இருக்கிறது. அங்குலான பகுதியைச் சேர்ந்த இவர் பார்த்தீங்கன்னா கடல் வழியாக 337 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை இந்தியாவிற்கு கடத்த முயன்ற போதுதான் இவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவின் கொச்சி சிறையில் அடைக்கப்பட்டது இவர் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பி கடல் வழியாக மீண்டும் இணைக்கு வந்திருக்கிறார். இலங்கையை திரும்ப பின்னர் பார்த்தீங்கன்னா வெண்ணப்பூ பகுதியில் வைத்து அவரை கைது செய்தாங்க. மாரவில நீதிபா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதுதான் தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கப்பட்டனர். பின்னர் பார்த்தீங்கன்னா பிணையில் விடுவிக்கப்பட்ட போது இவர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதுதான் சிறை அதிகாரிகளும் காவலில் இருந்து மீண்டும் தப்பிச்சுட்டு இருக்கார். சிட்டுக்குருவி மாதிரி பறந்திருக்கார் பாருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாதுவையில் இருக்கின்ற ஒரு வாடகை வீடு ஒன்றில்தான் இவர் ஒளிந்து வந்திருக்கிறார். அவரை கல்கிஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் செப்டம்பர் 30 நேற்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பார்த்தீங்கன்னா நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இந்திய அதிகாரிடம் ஒப்படைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி தப்பிச்சு இருந்திருக்கா. இந்தியா போலீஸுக்கும் ஒரு விஷயத்தை காட்டிட்டு அப்படியே என்ன சொல்றது, தண்ணி காட்டுறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காட்டிட்டு இங்கேயும் வந்திருக்காரு. ஆனால் இங்கே பிடிபட்டார், திரும்பவும் பிடிபட்டு இப்பொழுது மீண்டும் இந்தியாவுக்கு அனுப்ப போறாங்க. இந்தியா சரியா செய்தால் சரிதான். புவனேஸ்வரன் எரிபொருள் விலையில மாற்றம் இருக்குதா அப்படி கதவு அடிபடுது. இருக்குது. அதாவது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைகளில் திருத்தம் செயற்பட்டதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் பாத்தீங்கன்னா அமலுக்கு வரவில்தான் இந்த விலை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய விலை திருத்தத்தின்படி பாத்தீங்கன்னா ஆக்டேன் 92 பெட்ரோல் விலை 15 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விலை பாத்தீங்கன்னா 414 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்டேன் டீசல் விலை 10 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விலை 392 ரூபாய். ஆக சூப்பர் டீசல் விலை 50 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விலையாக 528 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்டேன் 95 பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 475 ரூபாய் விலையிலும் மண்ணெண்ணெய் 885 ரூபாய் ஆகிய விலைகளிலும் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இதுக்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை மாற்றத்துக்கு ஏற்ப லங்கா IOC நிறுவனம் தமது எரிபொருள் விலைகளை அதே விலையில் அதிகரித்திருக்கிற விஷயமும் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. சரி, இப்பொழுது பெட்ரோல் விலை கூடியிருக்கிறதான் உண்மையான விஷயம். சரி, மேலதிக தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து படுத்துக் கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம்.

0: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
3: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
4: அக்டோபர் 3rd சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
5: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
6: மற்றும்
7: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவில் உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில் குறைந்த செலவில் ஸ்டடி டு வர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education. Powered by ITN.

ரைட், ஓகே, சண்டே கிடையாது இது. சரி, இப்போ உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோர் எடுத்துக்கோங்க. மெல்டோர் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். சிறகு அடித்து பறந்து போகணும்னு சொன்னா நீங்க ஒரு மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்க. ஆக நான் சொல்லிட்டேன், வேலைக்கு போகாம இருக்கப்படாது. ஓகே, அதுபோல சுயாதீன ஊடக வலைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் நடப்பில் செய்கின்ற ஒரு எடுத்துட்டு தான் அந்த டீ கேப் எடுத்துட்டோம். அந்த டீ கேப் எடுத்துட்டதின் கீழ் கொடுத்து, அதாவது எங்களுடைய மாணவர்களுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வாக தான் அந்த டீ கேப் எடுத்துட்டம் நடைபெறுகிறது என்பதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விஷயம் இப்படி இருக்க நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? அதாவது நேற்றைய போட்டி பற்றி நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். நேற்றைய போட்டி என்ன நடந்தது? உண்மையிலேயே நேற்றைய போட்டியை பொறுத்த மட்டில் மிக சிறப்பான ஒரு போட்டியாக, அதாவது வான வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு போட்டியாக மாறுகிறது. சாதனைகளுக்கு மத்தியில் அந்த போட்டி நடைபெற்றது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆக நேற்றைய போட்டியை பொறுத்தமட்டில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இந்திய அணிகள் மோதிய போட்டி, இரண்டாவது ஒரு நாள் போட்டி. இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்படுத்த அடைகிறது. 405 ஓட்டங்களை பெற்றார்கள். முதலாவது முறையாக 400 ஓட்டங்களை கடந்திருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் அணி. அப்பாடா, நாங்கள் அடிச்சிட்டோம், 405 ஓட்டங்களை பெற்றுவிட்டோம், 7 விக்கெட்டுகளை இழந்து. சோ நாங்கள்

மொத்தமாக 405 ஓட்டுகள் இந்திய பந்து வீச்சாளர்கள் அனைவருக்கும் வெளுத்து வாங்கியிருந்தார்கள். இதில் ரவீந்திர ஜடேஜா 75 ஓட்டுகள், குல்தீப் யாதவ் 65 ஓட்டுகள், அதே போல பிரசித் கிருஷ்ணா 45 ஓட்டிலிருந்து ஓட்டுகளை வாரி வழங்கியிருந்தாலும் கூட பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடியது இந்திய அணி. இந்திய அணியின் அபார துடுப்பாட்டம் சாதனைகளை குவித்த வண்ணம் இருந்தது. நேற்றைய போட்டியில் மாத்திரமே 5 சதங்கள் பெறப்பட்டது. இதில் மிக முக்கியமாக இரட்டை சத நாயகனாக மாறிவிட்டார். பல சாதனைகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு கேளுங்கள். ரோஹித் சர்மா நேற்று நாளில் 101 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தனர். 6-6 ஓட்டுகள், 10-4 ஓட்டுகள் அடங்கலாக 75 பந்துகளில் 101 ஓட்டுகள், 100 ஓட்டுகளை பெற்ற வேளையில் அவர் ஜாகிங் முறையில் ஒரு ஸ்டைல் ஒன்று செய்திருந்தார். அதை பற்றி கேள்விகள் கேட்ட போது, இல்லை அதை என் மனசுலேயே இருக்கட்டும் சொல்லி அவர் அந்த கேள்வியை கடந்து போயிருந்தார். சரி, அது என்ன விஷயமாக யாராவது ஃபிட்னஸை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா? அதை ஃபிட்னஸை பற்றி நான் பாரு அடிச்சு காட்டுறேன், 100 அடிச்சு போட்டு நான் ஃபிட்னஸ் இருக்குன்னு சொல்லி அவர் தன்னை நிரூபித்து காட்டியிருக்கார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சுப்மன் கில் யார் யா நீங்க அப்படின்ற மாதிரி 223 ஓட்டங்கள் சாதனை. நேற்றைய நாளில் பெரிய சாதனை, இஷான் கிஷானின் சாதனையை முறியடித்து விட்டார். 8-6 ஓட்டங்கள், 26-4 ஓட்டில் அடங்கலாக 133 பந்துகளில் 223 ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல். இந்த சாதனை எப்படி பார்க்கப்படுகிறது சொன்னால், இதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 126 பந்துகளில் பங்களாதேசுக்கு எதிராக இந்த ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் 117 பந்துகளில் இவர் சாதனை படைத்திருக்கிறார். இப்பொழுது ஒரு நாள் போட்டிகளில் அதிவேகமான 200 ஓட்டங்களை பெற்ற வீரர் என்ற பட்டியலில் இப்பொழுது சுப்மன் கில் தெரிவாக இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக உங்களுக்கு தெரியும், ஒற்றை காலில் வந்து அடித்தார் 2022 ஆண்டு நினைக்கிறேன். ஸோ அந்த போட்டி பற்றிய விஷயமும் உங்களுக்கு தெரியும். சரி, நாங்கள் இன்னும் பல சாதனைகள் இந்த போட்டியை பற்றி இருக்கிறது. 2வது அதிகூடி ஓட்டியை பெற்ற போட்டியா இருக்கு உங்களுக்கு. தென்னாப்பிரிக்கா போட்டி 435 போட்டியை துரத்தெடுத்தார்கள். துரத்தெடுத்தப்பட்ட போட்டிகளில் இதுதான் 2வதாக இருக்கிறது இந்தியா பெற்ற இந்த நேற்றைய துரத்தெடுத்தல் போட்டி. ஆக பெரிய ஒரு ஸ்கோரை துரத்தில் அடிச்சிருக்காங்க. சரி, நேற்றைய போட்டியை பொறுத்தவரை மிக சிறப்பான துடுப்பாட்டம் பிறந்தது. உண்மையிலேயே நேற்றைய நாளில் ரோஹித் சர்மாவும் சரி, அதே போல சுப்மன் கில்லும் சரி, மிக நிதானமான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். நேற்றைய நாளில் விராட் கோலி 29 ஓட்டுகளை பெற்று வருகிற ஆட்டமிழந்தார். ருத்ராஜ் கைக்வாட் 31 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். நேற்றைய போட்டியில் பாருங்கள், வெறுமனே 29 ஓவர்களில் 300 ஓட்டுகளை பெற்றது ஒரு அணி என்று சொன்னால் இதுதான் முதல் சாதனை இந்திய அணி. 29 முதலாவது இணைப்பாட்டம். ஆக இணைப்பாட்டம் என்பது சொல்லி மிக சிறப்பாக கட்டியெழுப்பட்டது. அது கிட்டத்தட்ட 250 ஓட்டங்கள் வரை இந்த இணைப்பாட்டம் கட்டியெழுப்பட்டது. மிக சிறப்பான ஓட்டப்பரதியாக பார்க்கப்பட்டது நேற்றைய நாளை பொறுத்த மட்டில். ஆக இந்த இணைப்பாட்டம் கட்டியெழுப்ப ஒரு பக்கம் சுப்மன் கில் வானவேடிக்கை காட்ட என்று சொல்லும் போது, நேற்றைய நாளில் அடரான்னு சொல்லி நேற்றைய போட்டி சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்தது. எல்லோரையும் திரும்பி வைக்க பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக நேற்றைய போட்டி அமைந்தது என்பதில் மாற்றுக்கருத்தை கிடையாது. ஆக சாதனைகள் பல பெற்ற ஒரு போட்டியாக இருக்கிறது. 400 மேல் அதிகமான ஓட்டங்களை பெற்ற, அதாவது 400 மேல் ஓட்டங்களை பெற்ற அதி போட்டிகள் பெற்ற அணியாக இந்திய அணி இப்பொழுது முதலிடத்துக்கு பிடித்திருக்கிறது. ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா அணி 8 போட்டிகள் இருந்தது, இந்தியாவும் 8 போட்டி, இப்பொழுது 9 போட்டிகளாக மாறியிருக்கிறது. 400 ஓட்டங்களை பெற்ற அணியாக 2வது 3வது இடத்தில் இங்கிலாந்து அணி இருக்கிறது. மேற்கு தீவுகள் முதலாவது முறையாக 400 ஓட்டங்களை பெற்றார்கள் நேற்றைய போட்டியில், அதையும் இந்திய அணி வென்று விட்டார்கள். ஆக மிக சிறப்பான துடுப்பாட்டப்படுத்தி, மிக சிறப்பான துருத்தியடுத்தல் என்று பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நேற்றைய நாளில் மேற்கு தீவிர அணி வீரர்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் தட்டையான மைதானம் தானே, அது மாற்று கருத்து கிடையாது. அதை பற்றிய விஷயங்களும் நாங்கள் சொல்லியிருந்தோம். தட்டையான மைதானமாக இருந்தாலும் கூட 406-405 என்பதெல்லாம் இது எவ்வளவு பெரிய இலக்கு இல்லையா? ஆக இந்த முதலாம் இடத்தில் இருக்கின்ற இந்திய அணியின் துடுப்பாட்ட பரதியை பார்த்து உலகமே வியக்கிறது. அதே போல உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய அணியின் ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த இரண்டு வீரர்களும் உலக கிணத்துக்கு இருக்க வேண்டும் சொல்லி பல விஷயங்கள் இப்பொழுது சொல்லப்பட்டுக் கொடுக்குது. இது எப்படியோ நேற்றைய போட்டியில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்து இந்தியா அணி நேற்றைய போட்டியில் 43.3 பந்துகளில் போட்டியை முடித்து விட்டார்கள். 406 ஓட்டங்கள் பெற்றது இந்திய அணி. மீதி பந்துகளில் மீதம் இருக்க இந்த போட்டி முடிவடைந்து விட்டது. அதான் இங்கே முக்கியமான விடயமா இருக்குது. எது எப்படியோ இந்திய அணிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கின்றோம். ஆக இந்த விஷயம் பற்றியும் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அதே போல இன்றைய நாள் ஒரு போட்டி இருக்கு, அந்த போட்டியை சொல்லிவிட்டு நான் அடுத்த பாடலுக்கு செல்லாமல் இருக்கிறேன். இந்த போட்டியை பொறுத்தமட்டில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்ற போட்டி ஏசியன் கேம்ஸ் மென்ஸ் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அணிவர்களை பார்க்கலாம். ஸ்ரேயா சையத், திலக் வர்மா, ஸ்ரேயா சையத் அணித்தலைவராக செயற்பட போகிறார். அபிஷேக் சர்மா, அர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, சிவம் டுபே, இஷான் கிஷான், அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்ணோய், சஞ்சு சாம்சன், வைபவ் சூரியவன்சி, வாஷிங்டன் சுந்தர், யாஷ் தாகூர் ஆகியோர் இந்த குழாத்தில் இடம்பெடுத்திருக்கிறார்கள். இன்று நடைபெறுகின்ற போட்டி 10 மணிக்கு நடைபெறுகின்றது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் ஷான் ஆராய்ச்சிக்கு அணித்தலைவராக செயற்பட போகிறார். அஷின் பண்டார, லசித் குரூஸ் புல்லே, நிரோஷன் திக்வெல்ல, பினிரோ பெர்னாண்டோ, நவீந்து பெர்னாண்டோ.

அதேபோல துஷான் ஹேமந்த், ஷாமிக்கு கருணாரத்ன, ஷஹாண்டி லிவரா, அதேபோல தருந்து ரத்நாயக், வினுஜ ஷஹான், அதேபோல இந்த போட்டியில் ஷென்ச ஜெயவர்தன, நுவான் துஷார், விஜயகாந்த், வியாஷ்காந்த் ஆகியோர் இந்த குழாத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, நடுவானில் வைத்து விமானியை கத்தியால் குத்தி எத்தனையோ உயிர்கள் பறிபோக இருந்த விஷயம் என்ன நடந்தது, இது பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் கிடையாது, பதற வைக்கும் மறுபடியும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு அதை விடயத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
1: நிலா காயும் நேரம் சரணம்,
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

கிழமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

0: வணக்கம். ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே.
1: எனது பேர் ஷேபா மிஷேல். நான் முதலாம் தரத்தில் படிக்கிறேன். நான் ஒரு பாடலை பாடுகிறேன். நிலா நிலா ஓடிவா, நிலா மல் ஓடிவா, மலை மேல ஏறிவா, மல்லிகை பூ கொண்டுவா. வட்ட வட்ட நிலாவே, வண்ண முகில் பூவே, பட்டம் போல பறந்துவா, பம்பரம் போல சுத்திவா. சின்ன சின்ன பூனைக்குட்டி, மேசை உள்ள பூனைக்குட்டி, வாழை வாழை ஆட்டும், பாலை பாலை குடிக்கும். சின்ன அழகு பூனைக்குட்டி, நாள் வழக்கம் பூனைக்குட்டி. தோசை அம்மா தோசை, இது அம்மா சுத்த தோசை. தோசை அம்மா தோசை, இது அம்மா சுத்த தோசை. அரிசி மாவும் உளுந்தமாவும் சேர்த்து சுத்த தோசை. அரிசி மாவும் உளுந்தமாவும் சேர்த்து சுத்த தோசை. அண்ணாவுக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்று, தங்கச்சிக்கு ஒன்று, எனக்கு மட்டும் ரெண்டு. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.
0: குட்டிஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.
2: சரி, நல்ல பாடலாம் பாடுறாங்க. நாள் முழுவதுமாக இந்த மாதிரி ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும் பொழுது, மெல்வா மெல்வான்னு சொல்லும் போது, அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்க ஒரு விஷயம், இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க காலையிலேயே ஆபீஸ் போறது கிளம்புறீங்க, கிளம்பும் போது தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, இன்னைக்கு ஆபீஸ் போமா வேணாமான யோசனை, அந்த யோசனை தான் கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், முதல்ல தலைவலி இல்லாமங்கிறதுக்கு என்ன செய்யணும் யோசிக்கணும். அதுக்கு நீங்க தான் சொல்றது, நான் மெல்டூர் எடுத்துக்கொடுங்க, மெல்டூர் எடுத்துக்கொடுங்க, தலைவலி காய்ச்சல் அப்படியே பறந்து போயிடும். ஓகே, ஆக நீங்க இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா நீங்களும் பெரிய ஒரு ஆபீசரா மாறிடலாம். சரி, போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த போதைப் பொருள் என்பது மிக மோசமான விஷயம், நாட்டையும் சரி வீட்டையும் சரி சமுதாயத்தையும் சரி முன்னேறி விடாமல் தடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த போதைப் பொருள். ஆக இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கைகோர்க்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும், அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த போதைப் பொருள் யாராவது பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான அவர்களை அந்த வியாபாரத்தை நிறுத்துவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய 18-18 நிலையத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக ஒருவர் இருக்கிறார், அவருக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் 19-27 என்ற இயக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி புனர்வாழ்வுக்கான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, சோ மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை நான் சொல்லிக்கொண்டு வணக்கம் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான தகவல்கள் என்னால் காத்திருக்கிறது. என்ன நாளில் ஸ்டார் ஆஃப் த டேயாக பாடகி ஹரணி வந்து கொண்டிருக்கிறார். ஐயா ரஹ்மான் இசையில் பாத்தீங்க 1995 வெளியான இந்திய இந்திரா திரைப்படத்தில் இடம்பெற்ற நிலா காய்கறி என்ற பாடல்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாடலாக இருக்கும். 15 வயதில் தன்னுடைய பின்னணி பாடகி அறிமுகத்தை அவர் கொடுத்திருந்தார். ஆக பட்டி தொட்டி எங்கும் பதறிய பரவிய ஒரு பாடல் தான் அந்த பாடல் நிலா காய்கறி பாடல். இன்றளவும் குழந்தைகள் சொன்னால் அந்த பாடலை ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. ஸோ அந்த பாடல் மூலமாக அறிமுகமான ஹரணி தான் இன்றைய ஸ்டார் திரையாக வந்து கொண்டிருக்கிறார்.
3: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் powered by ITN.
1: மனசே சரியில்லை இன்னைக்கு.
2: ஏன் புள்ள அப்படி சொல்றீங்க?
1: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: அதுக்கு நீங்க வசந்தத்திடம் மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
1: அப்படியா?
2: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
1: சரி, நான் கேட்கிறேன் வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வாரணக்களில் மதியம் 12 முதல் 3 வரை.

0: சாமி திரைப்படத்துக்காக பாடல் ஓடி தூக்கிடுது. நேரம் இப்போது 9 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாரபட்சங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி விடுத்துள்ள சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் இதனை கூறப்பட்டுள்ளார். ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், சிறுவர்கள் என்பவர்கள் நாட்டின் பெருமதியான பொக்கிசம். அவர்களின் உடல் மற்றும் உள நல்வாழ்த்துக்களை பாதுகாத்து முறையான வளர்ச்சிக்கு தேவையான சூழலை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பாகும். சிறுவர்களின் கற்பனை திறன், எதிர்பார்ப்புகள் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவை நாளைய நாட்டின் போக்கை தீர்மானிக்கின்றது. சிறுவர்களுக்காக நாம் கட்டிகளுப்பு நாடானது நாளைய தினம் அவர்களிடம் கையளிக்க இருக்க நாடு மட்டுமன்றி இன்று அவர்களின் கனவுகளுக்கு இடமளிக்கும், அவர்களின் குரலை செவிமடுக்கும் மற்றும் அவர்களின் திறமைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கும் நாடாகும். சிறுவர்களின் நலன்களை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கு கல்விக்கான சம வாய்ப்பு, வழிகாட்டல், சமூக பாதுகாப்பு, விளையாட்டு, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த விடயங்களில் வாய்ப்புகளை வழங்குதல், முறையான போசாக்கு, சுகாதார சேவை வசதிகள், சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாரபட்சங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் சிறுவர்களுக்குரிய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்தார். நாட்டின் சிறுவர்களுக்கு வேகமாக மாறிவரும் உலகை எதிர்கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு, புரிந்துணர்வு மற்றும் தன்னம்பிக்கையையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் விடுத்துள்ள சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியிலேயே இதனை கூறப்பட்டுள்ளார். பல தசாப்தங்களாக அக்டோபர் 1 இலங்கையில் ஒரு சிறப்பு மிக்க தினமாக இருந்து வருகின்றது. இத்தினத்தில் நாம் எமது சிறுவர்களை கொண்டாடுவதும் எமது முதியோரை கௌரவிக்கின்றோம். எமது சமூகத்தை வடிவமைத்த தலைமுறைகளுக்கும் அதேபோன்று அதன் எதிர்காலத்தை வடிவமைக்கவுள்ள தலைமுறைக்குமான எமது பொறுப்பை இத்தினம் எமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த ஆண்டு திடமான உள்ளங்கள், வளமான சிறுவர்கள் என்ற துணைப்பொருளின் கீழ் உலக சிறுவர் தினத்தை கொண்டாடுகின்றோம். துரிதமான சமூக மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களால் சிறுபராயமே மாற்றமடைந்து வரும் இக்காலகட்டத்தில் இத்துணைப்பொருள் குறிப்பிட்ட முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்கான அடிப்படை தேவைகளாக உள்ளன. எனினும் வளமான சிறுபிராயத்துக்கு உணர்வு பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, கண்ணியம் மற்றும் அச்சம், வன்முறை, அவமதிப்பு அல்லது பாகுபாடு இன்றி வளர்வதற்கான சுதந்திரம் ஆகியவையும் அவசியமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்ற FZ-1073 விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்ற இணை விமானியுடன் போராடி 174 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய கேப்டன் ஸ்மித் மச்சாரின் விவரிக்க முடியாத வீரத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெகுவாக பாராட்டியுள்ளார். விமான காக்பீட்டில் இணை விமானி கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியதிலும் விமானத்தின் அமைப்புகளை சேதப்படுத்தி விமானத்தை கீழே சாய்க்க முயன்றபோதும் படுகாயமடைந்த கேப்டன் ஸ்மித் மச்சார் அவரோடு வீரியமாக போராடினார். பின்னர் காக்பீட் கதவை திறந்து பயணிகள் மற்றும் பிற ஊழியர்கள் இணை விமானியை மடக்கிப்பிடிக்க உதவியுள்ளார். இந்த போராட்டத்தை தொடர்ந்து விமானம் சவுதி அரேபியாவின் தபுக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. படுகாயமடைந்த கேப்டன் ஸ்மித் மச்சார் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அறுவை சிகிச்சைக்கு பின் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 10 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்

0: மத்தியாலத்தின் சிறுவர்தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள்.
1: வணக்கம், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0112 7750 அல்லது 0312 7750 இடத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக வந்து உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். அதேபோன்று நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக முடிந்து கொண்டு நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மெசேஜ் மூலமாக 0760 047 106 என்ற இல்ல வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களது மெசேஜ்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. 2,25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இ-பைக் ஒன்று. 2 விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

வணக்கம் வசந்தம். கேட்டு ரசித்துக்கொண்டிருக்கின்ற நல்ல நல்ல பாடல்கள் பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி இந்த நாள் சிறுவர் தினம் முதியோர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் எங்களுடைய எஃப்எம் வழியாகவும் வந்து கொண்டிருக்கிறது. சரி சொந்தங்களே, நாங்கள் சொல்ல வேண்டும், உங்களுக்கு தலைவலி வந்தால் நீங்கள் ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் குடிச்சிங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சலாம் அப்படி இல்லாமல் பறந்து ஓடி போயிடும். சரிதானே? ஆக நீங்கள் தலைவலி காய்ச்சலுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது ஒரு வகையான பேராசிட்டமோல் தான் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்யுங்கள். அக்ரோ மூமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. ஆக நம்பகரமாக நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ள முடியும். சரி, நாங்க இந்த ஆன்லைன்ல கடன் வாங்குறோம் என்ன நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் தான். போனேஷன்னா இந்த ஆன்லைன்ல நாங்க கடன் வாங்குறோம்னா அதுக்கு பிறகு அவங்க கோல் பண்ணி தேவையில்லாத மாதிரி பேசுறாங்க, இப்படிலாம் செய்யறாங்க. அதிகமான நாங்க குறைஞ்ச பணம் தான் வாங்கணும், அதுக்கு நிறைய வட்டிகள்லாம் போடுறாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இப்பொழுது பல பேர் இந்த விஷயத்துல மாட்டுப்பட்டு சிக்குப்பட்டு நிறைய இந்த ஓடிய ரெக்கார்டிங் சோசியல் மீடியாலாம் நாங்கள் அதிகமாக பார்த்துருக்கிறோம் இல்லையா. சரி, இப்போ அந்த விஷயத்துக்கு வரப்போறோம். இணையதளத்தின் மூலமாக இந்த மாதிரியா உடனடியாக நாங்கள் பணம் பெறுகிறோம். இது பற்றிய பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் சொல்ல வேண்டும் சொல்லிதான் இந்த விஷயம் மூலமாக வந்திருக்கணும். அதாவது இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க. கடன் வாங்குபவர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நிபந்தனைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் கடன்களை பெறுவதனாலேயே இத்தகைய அசௌகரியங்கள் ஆளாகிறது. அங்க எக்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அந்த எக்ரிமெண்ட் நாங்க சரியா பாக்குறது இல்ல, சரியா வாசிக்கிறது இல்ல. இன்னைக்கு எக்ரிமெண்டா வாசிச்சிருக்கோம்னா பாத்தீங்கன்னா பின் விளைவுகள் எப்படி இருக்குது சொல்லி. சோ இந்த மாதிரி நாங்க ஏதாவது எக்ரிமெண்ட் கொடுத்தா கட்டாயம் வாசிக்கணும், அதுல என்ன இருக்குன்னு சொல்லி வாசிக்கணும். சோ அந்த விஷயத்துல எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த செயலிகளை பயன்படுத்தி நீங்கள் ஏற்படும் அனைத்து அபாயங்களுக்கும் கடன் வாங்குபவரே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் திரும்ப பெறப்படும் முறை குறித்து அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா அந்த நிபந்தனை சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதாக. அது நீங்க எப்படி கடன் பெறுவீங்க அப்படின்னு சொல்றது, அதாவது நீங்க கடன் ஒருத்தர் வாங்குறீங்கன்னு சொன்னா நாங்க அந்த கடனை எப்படியாக அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி விஷயத்தை நீங்கள் அந்த நிபந்தனை மூலமாக வாசிச்சுக்கொள்ள வேண்டும் இல்லையா. ஆன்லைன்ல கொடுக்குறாங்க, கடனை வாங்குறாங்க, வாங்கி போட்டு நாங்க போனை மாத்தி போடுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறோம் சொல்லிட்டு நீங்க செஞ்ச இந்த மாதிரியான சிக்கல்ல மாட்டிக்கொள்வதாக. நிகழ்நிலை மூலமாக நீங்கள் கடன் விலையை பெறும்போது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நிபந்தனைகளை முழுமையாக வாசித்து சரியான புரிதலுடன் செயல்படுவதன் மூலமாக தான் நீங்கள் நிதி இழப்புகள் மற்றும் பிற அசௌகரியங்களை தவிர்த்து கொள்ள முடியும் என இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. ஆக காவல்துறை இது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. நீங்க உங்களுக்கு இப்ப கடன் ஒன்று வாங்குறோம்னு சொல்லி நாங்கள் சொல்லணும், எப்படி கொடுக்க போறோம், அவர் எப்படி இந்த கடனை வாங்க போறார். அப்போ ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே தெரியாமல் கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த விளம்பரத்தை பார்த்து வாங்கி போடுறது பிள்ளையான விஷயம் சரியா. ஸோ அந்த விஷயங்களும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இப்படி உக்ரைன் பக்கம் போகிறோம். உக்ரைன் ரஷ்யா போர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 4 ஆண்டுகளாக தீராத பிரச்சனையாக இருக்கிறது. இந்த போருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பியா, இந்த போர் உக்ரைன் போருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகிறாங்க. இதனால் இரு நாடுகளுக்கு மேலான போர் பார்த்தீங்கன்னா நீடித்துக் கொண்டிருக்கு, அவங்களுக்கு ஆயுத பிசினஸ் நடக்குது, இங்கே போரும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. உக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது, ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. யுத்தங்கள் முடிவெற வேண்டும் என்று சொல்லி நாங்களும் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
1: குட்டிஸ் எல்லாருக்கும் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே.

0: ஸ்ரீ. நான் தரம் நான்கில் கற்கின்றேன். எனது பாடசாலையின் பெயர் கேதிகி கராகுட முஸ்லிம் மகாவித்யாலயம், எட்டியான் தோட்டை. அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள்.
1: குட்டி செல்லாருக்கும் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6 102.8 102.8
1: ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்
2: சர்வதேச சிறுவர் தினம் இன்று. சிறுவர்களை மகிழ்விக்கும் நோக்கிலும் அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நோக்குடனும் அவர்களுக்கென்று ஒரு தினமும் வகுக்கப்பட்டு உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகின்றது. அதுதான் சர்வதேச சிறுவர் தினமாகிய அக்டோபர் முதலாம் திகதி. 1954 ஆண்டில் சிறுவர் தினம் சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட வேண்டியதன் அவசியத்தை ஐநாவலி 18 வயதுக்கு குறைந்த சகலரும் சிறுவர்கள் என ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 1990 ஆண்டு டிசம்பர் மாதம் 20 திகதி சர்வதேச ரீதியில் அமுலுக்கு கொண்டு வரப்பட்ட சிறுவர் உரிமை பிரகடனத்தில் 1991 ஆண்டு இலங்கையும் கைச்சாத்திட்டுள்ளது. உலகில் வாழ்கின்ற மக்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் சிறுவர்களாக காணப்படுகின்றனர் என கூறப்படுகிறது. சிறுவர்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் அவர்களது கருத்துகளுக்கு செவிசாய்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலேயே சிறுவர் தினம் சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சிறுவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதில் சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்டங்களின் பங்கினை மறுப்பதற்கில்லை. சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்குடன் 2008 ஆண்டு ஜூன் மாதம் 12 திகதி சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. சிறுவர்கள் ஒரு நாட்டினதும் சமுதாயத்தினதும் அச்சாணி என்பது நாம் அறிந்த விடயமாகும். ஒரு சமூகத்தினது தூண்களாகவும் ஒரு நாட்டின் முதுகெலும்பாகவும் செயற்பட இருப்பவர்களும் இவர்களேதான். இவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார்களேயானால் அந்த சமூகம் அந்த நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சிறுபராயம் என்பது எல்லோருடைய வாழ்விலும் ஒரு இனிமையான அனுபவம். பெரியோர்களாகிய நாம் அனைவரும் கடந்து வந்த பருவமும் கூட. இதில் மகிழ்ச்சி அடையாத மற்றும் தமது கடந்த கால சிறு பராயத்தினை நினைத்து இனிமையாக அசை போடாத எவருமே இருக்க மாட்டார்கள். எதிர்கால உலகின் தலைவர்களாகவும் இந்த உலகை காப்பதற்கு தயாராகும் பாதுகாவலர்களாகவும் இருப்பவர்கள் சிறுவர்கள் ஆவர். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து எனும் வாக்கிற்கமைய சிறு வயதிலேயே சிறுவர்கள் வாழும் சூழல் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகிறது. உலகில் உள்ள அனைத்து சிறுவர்களுக்கும் உள்ள அடிப்படை உரிமைகள் சர்வதேச சிறுவர் தினமாகிய இன்றைய தினம் நினைவு கூறப்படுகின்றது. சர்வதேச ரீதியில் சிறுவர்களுக்குரிய உரிமைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ள சில விடயங்களையும் இருக்கின்றன. வாழ்வதற்கும் முன்னேறுவதற்குமான உரிமை, போதிய கல்வியை பெறும் உரிமை, கருத்தை வெளியிடும் உரிமை, வாழ்வதற்கும் முன்னேறுவதற்குமான உரிமை, சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பிற்குமான உரிமை, இவ்வாறு பல்வேறு உரிமைகள் சிறுவர் உரிமை தொடர்பில் பட்டியலிடப்பட்டுள்ளன. சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாக்க அவர்களை நல்வழிப்படுத்த உள்நாடு சர்வதேச ரீதியாக பல நிறுவனங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று சிறுவர்கள் தொடர்பான சட்ட ஒழுங்குகளை ஒவ்வொரு நாடும் கொண்டிருப்பது போன்று சர்வதேச ரீதியாக பல நிறுவனங்கள் சிறுவர்களின் நலன்களை பாதுகாப்பது தொடர்பில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாளைய தலைவர்களாக வரவேண்டிய இன்றைய இளம் சிறார்களை அவர்களை சுற்றியுள்ள பொறுப்புதாரர்கள் அனைவரும் தத்தமக்குரிய வகிபாகத்தை சரிவர நிறைவேற்றி ஊக்குவிப்பார்களாயின் நிச்சயமாக எதிர்காலத்தில் சிறந்ததொரு சந்ததியை நாம் எதிர்பார்க்கலாம். நாமும் மிக சிறந்ததொரு சிறுவர் சமுதாயத்தினை உருவாக்குவோம். உலகிலுள்ள அனைத்து சிறுவர்களுக்கும் வசந்தத்தின் இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துகள். அத்தோடு இன்று சர்வதேச முதியோர் தினமும் கூட. உலக முதியோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 1 திகதி கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டில் சில வேளைகளில் புறக்கணிக்கப்பட்டு வரும் மூத்த குடிமக்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. நமது முதியவர்களை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளும் கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்நாள் வலியுறுத்துகின்றது. தன்னார்வ பணிகளினாலும் அனுபவங்களையும் அறிவையும் பகிர்ந்து கொள்வதாலும் பொறுப்புகளை ஏற்று குடும்பத்துக்கு உதவி செய்வதாலும் இந்த வேகமான வாழ்க்கை முறையில் முதியோர் முக்கியமான பங்கை ஆற்றுகின்றனர். முதியோரின் முழு பங்களிப்பு அனைத்து தலைமுறைகளுக்கும் மிகுதியான பலனை கொண்டு வரும். பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு முதியோர் பேரளவில் நன்மை வழங்குகின்றனர் என்று கூறலாம். இருப்பினும் பாரபட்சமும் சமூக புறக்கணிப்பும் தொடர்கின்றன. சமூக பொருளாதார அளவில் செயல்திறனுடனும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் முதிர்ந்து வரும் மக்கள் கூட்டம் திகழ்வதை உறுதிப்படுத்த நாம் இந்த பாரபட்சத்தை களைந்தே தீர வேண்டும். நிமிடத்துக்கு நிமிடம் சமூக பொருளாதார கலாச்சார விஞ்ஞான அரசியல் துறை ரீதியாக தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றது. ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் பேணி பாதுகாத்த இன்றைய முதியவர்களே அன்றைய இளைஞர்கள். ஆகையால் அவர்களது சுதந்திரம், உரிமை, கடமை என்பன தம் பிள்ளைகள் மற்றும் சமூகம் சார்ந்து பாதுகாப்பானதாகவும் நீதியானதாகவும் அமைய வேண்டும். முதியவர்கள் நாடளாவிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் அங்கீகாரம், கௌரவம், உரிமை, சுதந்திரம், தனித்துவம் தொடர்பில் மதிப்பளித்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய தெய்வங்களாவர். அவர்களுக்கு நிகர் பூமியில் உண்டா என்பதற்கமைய தனது அனுபவத்தால், கல்வியால், பக்குவத்தால், முயற்சியால் உலகை வென்ற, அனுபவித்த, அறிவுக்கு விடை தேடிய அனுபவசாலிகள், புத்திசாலிகள், பொறுமைசாலிகள் முதியவர்கள் அவர்களே. உலக நாடுகளில் உள்ள முதியவர்கள் பற்றிய புரிந்துணர்வையும் பொது நிலைப்பாட்டையும் ஏற்படுத்துவதை நோக்காக கொண்ட 1990 ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட யோசனைக்கு அமைய உலக முதியோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டு அன்று தொட்டு இன்று வரை உலகம் முழுவதிலும் அக்டோபர் மாதம் 1st இன்று சர்வதேச முதியோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக நாடுகளில் வாழும் மக்கள் தொகையில் பொதுவாக 60 மேற்பட்ட அனைவரும் முதியவர்களாவர். முதியவர்களை போற்றி வணங்கி அவர்களின் நல்வாழ்வுடன் கூடிய சிறந்த உலகத்தை உருவாக்கும் வகையில் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கவும் கொண்டாடவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. ஒவ்வொருவரும் தம் பெற்றோர்களுக்கான அங்கீகாரம், கௌரவம், உரிமை என்பவற்றை வழங்கி சமத்துவமாகவும் நீதியாகவும் முதியவர்களை பாதுகாக்கும் வகையிலும் தேசத்தை கட்டி எழுப்புவதே நமது கடமை. ஒவ்வொரு குழந்தையும் சம உரிமைகளை பெறுவதற்கு உரிமையுள்ளதை போன்று முதியவர்களுக்கும் உரிமைகளை பெற உரிமையுண்டு. முதியோரை நாம் என்றும் அன்பாக பராமரிப்போம், சிறுவர்களை பாதுகாப்போம். அத்தோடு உலகிலுள்ள மதிப்பிற்குரிய முதியோர் அனைவருக்கும் வசந்தத்தின் இனிய முதியோர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: தங்கமீன்கள் திரைப்படத்துக்காக பாடல்களை கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். சந்தோஷமாக உற்சாகமாக இங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். தலைவலி காய்ச்சல் வருகிறதுனால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது மெல்டோல். மெல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், சரிதானே? அதுபோல நீங்கள் விவசாய காணிகள் கொள்முதல் செய்ய போறீங்கன்னு சொன்னால் அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்யுங்கள். 2007 ஈழாமலுக்கு கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது என்பதும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். சரி, இப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மலேசியாவின் மிக நீண்ட காலமாக பிரதமராக, அதேபோல நவீன மலேசியாவின் சிற்பியாகவும் திகழ்ந்தவர் தான் மகாதிர் முகமது. இவர் தற்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா 101 வயதாகும் நிலையில், கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் தன் மனைவி சித்தி அஸ்மாவுடன் 70வது திருமண நாளை நிகழ்ச்சியாக கொண்டாடினார். இது சோசியல் மீடியாக்களும் நாங்கள் பார்த்தோம் இல்லையா. கடந்த திங்கட்கிழமை அவரது மனைவி பார்த்தீங்கன்னா சித்தி ஆஸ்மா 100வது வயதில் திடீரென்று உயிரிழந்தார். மனைவியின் இறுதிச்சடங்கின் போது மகாதீர் முகமது கண்ணீர் மழுக கதறியிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்பொழுது மலேசியாவை உலுக்கிய சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவமாக பதிவாகிறது. அதுக்கு பிறகு மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா கடும் மனைவியதில் இருந்து அவருக்கு நேற்று திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமாக்குது. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கோலாலம்பூரில் இருக்கிற தேசிய இதய சிகிச்சை மையத்தில் அவசர சிகிச்சை பிரிவில் இப்பொழுது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இப்பொழுது சொல்லப்படுகிறது. தீவிர சிகிச்சை பிரிவு தான் அவரது இப்போது சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. பிரிவு எவ்வளவு துயரம் பாருங்கன்னு. சரி, இப்படியான விஷயங்கள் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:50.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
3: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
4: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
5: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: சென்டர். உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. 2 இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இ-பைக் ஒன்று. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பொருந்தினால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

0: சித்தர். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
1: நிலா காயும் நேரம் சரணம்.
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
2: தயங்கினேன் உன்னை திரும்பினேன் உயிரே.
0: இதயத்தின் ஓசையை

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: வணக்க வசந்த் நிகழ்ச்சியில் ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அதே போல நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்து கொண்டதன் கேட்டு ரசித்தீர்கள், அதே போல கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். சரி, இன்றைய நாளுக்கான ஸ்டார் ஆஃப் த டேயாக இன்றைய நாளில் பாடகி ஹரிணி அவருடைய பாடல் தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் த டேயாக வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைய நாள் சிறுவர் தினம் இல்லையா, சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினம், அதை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றிய உங்களுக்கு தெரியும் குரல் பதிவுகள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது, அதையும் நீங்கள் கேட்டு ரசிக்க முடியும். சரி, ஒலிக்க வருகின்ற பாடலோடு, ஸ்டார் ஆஃப் த டே பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து ராகம் சுமாளர் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம்எல் கிருபாகரன், ஸ்டார் ஆஃப் தி பாடலோடு நான் விடைபெறுகிறேன். விடைபெற்றுச் செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திர வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
0: நேரம் காலை 10 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
4: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை மற்றும் இந்தியாவில் காவலில் இருந்து தப்பிச் சென்று இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட 54 வயதான சந்தேக நபர் ஒருவர் வாதுவை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்குலான பகுதியை சேர்ந்த இவர் கடல் வழியாக 337 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை இந்தியாவுக்கு கடத்த முயன்றபோது இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார். இந்தியாவின் கொச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர் அங்கிருந்து தப்பி கடல் வழியாக மீண்டும் இலங்கைக்கு வந்துள்ளார். இலங்கை திரும்பிய பின்னர் வெண்ணப்பூ பகுதியில் கைது செய்யப்பட்டு மாறவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து விளக்குமறைகளில் வைக்கப்பட்டார். பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட இவர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டபோது சிறை அதிகாரிகளின் காவலில் இருந்து மீண்டும் தப்பிச் சென்றுள்ளார். வாதுவையில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் ஒளிந்திருந்த அவரை கல்கிஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் செப்டம்பர் 30 அதிகாலை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. இணையதளம் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலமாக நிகழ்நிலை உடனடி கடன்களை பெறும்போது அவற்றின் கடன் நிபந்தனைகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சமூக வலைதள விளம்பரங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலம் வழங்கப்படும் நிகழ்நிலை கடன்களை பெற்றுக்கொண்ட வாடிக்கையாளர்களிடம் கடனை திரும்ப செலுத்தும்போது அதிக வட்டி விகிதங்கள் வசூலிக்கப்பட்டு அவர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 100 அமெரிக்க டாலருக்கு கீழ் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 99 அமெரிக்க டாலருக்கும் கீழ் குறைந்துள்ளதுடன் WTI ரக மசகு எண்ணெயின் விலையும் 91 அமெரிக்க டாலருக்கும் கீழ் வீழ்ச்சி அடைந்துள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாய் பாதையில் மேற்கொள்ளப்பட்ட பழுதுபார்ப்பு பணிகள் நிறைவடைந்து அது மீண்டும் முழு அளவில் செயல்பட தொடங்கியுள்ளமை இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எமது அடுத்த மனிதன செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது என்று சிறுவர் தினம் அனைத்து சிறுவர்களுக்கும் வசந்தம் எஃப்எம் சார்பில் இனிமையான வாழ்த்துக்கள். சார், இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் காலை. வணக்கம்
0: ராஜேந்திரன்.
1: ராஜேந்திரன் கல்கிசையில இருந்து, ரதவ ராஜேந்திரன்.
0: அப்படித்தானே. சரி, இப்ப சொல்லுங்க, கல்கிசையில வேலை அப்படியா?
1: கட்டாயம்
0: வந்து உங்களோட வாழ்த்துகளோட இப்ப நிகழ்ச்சியின் முதலாவது நேரா வந்திருக்கீங்க. என்ன ராஜேந்திரன்,
1: முதலாவதா வந்த காரணம் என்னன்னா
0: பதினேழாவது
1: பிறந்த நாளே 3rd நான் 4th கொண்டாடுகிறேன். அவரை ரதல்ல பெரியப்பா, பெரியம்மா, பாட்டிமா, சகோதரர்கள் மற்றும் அப்பா அம்மா நானும் அவரை உற்றார் உறவினர் எல்லோரும் வாழ்த்துகிறோம்.
0: தஞ்சாவை வசந்த மிஃபின் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி. நிகழ்ச்சியில் நடந்த மிக்க ராஜேந்திரன்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான, நான் அரையம்பதி தேரத்தினம் நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரிம்சான் நடந்திருக்கின்றார் பேர்வளையிலிருந்து. இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். கண்ணன் ஒரு கை குழந்தை ரொம்பவும் பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி வந்திருக்கின்றார். நாகராஜன் நடந்திருக்கின்றார். அதே போன்று ஃபசாத் நடந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சங்கனி அசுருதீன் நடந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, நான் வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நடந்துக்கிறாங்க. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் உரும்புராய் யாழ்ப்பாணத்திலிருந்து சாந்தா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிறுவர் தின முதியோர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள், நான் குணசீலன் நடந்திருக்கிறேன் ஹட்டன்ல இருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அந்தோனி ஜூட் வந்திருக்கின்றார். பலா மண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பூனாகலை இயேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகிறது. இவளை கலை செல்வி வந்துக்கிறாங்க. ராகம் சுகமானது ரொம்பவும் பிடித்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக சத்தமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்சீன் நினைந்திருக்கிறாங்க. அதே போன்று மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொழும்பிலிருந்து ரொழைக்கா மகேந்திரன் குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று பெரிய கல்லாறிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அனு வந்துக்கிறாங்க. லக்கி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு ஐந்திலிருந்து ஸ்டீஃபன் இருந்திருக்கின்றார். நற்பட்டி முனை சத்தார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, நான் மங்கே கரசி இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை கல்முனையிலிருந்து ஜனா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:30. இப்போ நிகழ்ச்சியில் வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? இமானுவேல். சரி, இப்ப அங்கால பக்கம் என்ன சொல்லுது, மழையா வெயிலா? வெயில் தானே
1: உங்களுக்கு
0: வச்சு சந்தோஷமா வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க இமானுவேல், நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அவர்களும் மற்றும் அவர்களும் அனைவரும்

0: சித்தர். உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:48. இப்போ நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: ஹலோ, வந்துக்கினி அறிவிப்பாளர் கிருபாகரன் சார் அவர்கள். நான் மருதமணி அப்துல் நாசிர்.
0: நாசிர், ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு, சொல்லுங்க. காலம் என்ன சாப்பிட்டீங்க?
1: காலத்தாலே புட்டும் கறியும் சார்.
0: அது இவ்வளவு உற்சாகத்தை கொடுக்குதா? சரி, சொல்லுங்க. சரி, இப்ப வந்து இப்ப சாப்பாட்டை பற்றி யோசனை கிடையாது.
1: அடுத்த சாப்பாடு
0: இருக்குது, அது கடையில இப்ப ஒரு டீய பிளேண்டியா குடிச்சா நல்லா இருக்குமெண்டா, இங்க யார் தர்றது? நமக்கு வேலையை நம்ம உருவாக்க கூடாது. இனி நம்ம கடைக்கு போறோம்னு சொல்லி சொன்னா அது கொஞ்சம் தூரம் போகணும். இனி நம்ம அதுல போயிருக்கல, இன்னொருத்தர் வந்தா அவருக்கும் வாங்கி கொடுக்கணும். கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கப்பா. சரி, சொல்லுங்க. நிகழ்ச்சியில நீங்க யார் யாருடைய இருந்து பாடல் கேட்பதாக இருக்கீங்க?
1: பாடல்கள் மிகவும் சூப்பரா இருக்கு.
0: அப்படியா?
1: அருமையான பாடல்கள். பாடலை கேட்பதற்கு மருதமனை பாக்கியத்து ஸ்டாலியா வீதி ஏனும் சஜரான் நஜாஸ் மற்றும் மருதமனை ராஃபி என்றென்றும் வதீதீன் அஜிமீர் தண்டேல் பஷீர் முனவருடீன் மற்றும் அட்டாளச்சனை லத்தீப் புட்டுக்கடை புகாரி ஜின்னா ஆகியோர்.
0: காலம புட்டு சாப்பிட்டுட்டு புட்டுக்கடை புகாரியும்
1: நண்பர்கள் மருமா சொந்தக்கார முடியும்.

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரத்தில் தரணிகலையிலிருந்து ஜனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற தேவளை வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க. அப்புத்தலை தங்கமலையிலிருந்து ஜமுனா அணிந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை ஆனந்த் வந்திருக்கிறார். ஹெவலக் ரோடு டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை. நம்பிக்கை கிராம ஹரல் சந்திரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். கிருபான்னா பாடல்கள் இனிக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரமேஷ் குமார் வந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடத்துகிற பாடல் தாருங்கள், தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பேர்னட்ஸா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சாமிமலையிலிருந்து தினேஷ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். தெமோதரையிலிருந்து ரூபா நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ப்ரோக்ராம் சூப்பர்ப், இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஹாப்டன் நவீன் தெரிவித்துக்கிறது. இவளை குணசீலன் வந்திருக்கின்றார். முதியோர் தின வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கிருபாண்ணா வத்தளை ஐயாக்கண்ணு மற்றும் சப்புமல் கந்த வசந்த குமார் நீர்குழம்பு சோம் குமார் ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எழில் வதனி வந்துக்கிறாங்க. பலாச்சோலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறாங்க. சரீஃபா நினைக்கிறாங்க, நிக்கவரட்டியவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. கொட்டக்கிளையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கின்றார். திவான் என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை கொழும்பு 14 விமலேந்திரன் நினைந்திருக்கின்றார். வசந்தத்தில் என்னை மன்னித்துக் கொள்ளுங்க ஃபரூஸ் நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நான் வேர்வளை நசார் நடந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். பாடல் தெரிவுகள் அருமை, உங்கள் நிகழ்ச்சி ரொம்பவும் பிடிக்கும் ரோஜா வந்துக்கிறாங்க. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு எழுந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. அக்கறைப்பட்ட பப்ரையில நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஜெயந்தி மாலா எழுந்துக்கிறாங்க. வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்ணியா நசூர் வந்திருக்கின்றார். மொரீன் எழுந்துக்கிறாங்க. ராஜகிரியவிலிருந்து இனிமையான கேட்காத பாடல்களையும் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகோபால் வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காக ஒமொழிக்கின்றது பாடல். பனிமலர் திரைப்படத்துக்காக ஜென்சி அவரோடு இணைந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுளமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முன்னாள் நிதி அமைச்சின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரவிடம் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுமார் 4 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தியுள்ளது. ஏர்பஸ் விமான கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது குறித்த ஒப்பந்தம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து பி பி ஜெயசுந்தரவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜனை விடுதலை செய்வதற்கு தேவையான அரசு தலையீட்டு மேற்கொள்ளுமாறு மலையக இந்து குருமார் ஒன்றியம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சிவராசா அனோஜனை விடுதலை செய்வதற்கு தேவையான அரச தலையீட்டை மேற்கொள்ளுமாறு கோரி இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியத்தினால் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் சிவஸ்ரீ வேலு சுரேஷ் சர்மா குருக்களால் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமாநாயக்கவிடம் குறித்த மனு கையளிக்கப்பட்டது. சிவராசா அனோஜனை விடுவிப்பதற்கு தேவையான அரச தலையீடு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: நீச்சல் குளத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 100 மேற்பட்ட சிறிய ரோபோக்களை ஒரே நேரத்தில் இயக்கி அதிக எண்ணிக்கையிலான தன்னாட்சி தானியங்கும் ட்ரோன்களை இயக்கியதற்கான உலக சாதனையை சீன குழு ஒன்று படைத்துள்ளது. ஷியான் தியான்ஹே மேரி டைம் டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் இணைந்து வடமேற்கு பாலிடெக்னிக்கல் பல்கலைக்கழக குழுவால் ஒரே நேரத்தில் இயக்கப்படும் மிக அதிகமான தன்னாட்சி ட்ரோன்களை இயக்கி உலக கிண்ண சாதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர். வடமேற்கு பாலிடெக்னிக்கல் பல்கலைக்கழகம் TH-618 என அளிக்கப்படும் 116 தன்னாட்சி ட்ரோன்களின் இந்த சோதனை August 29 அன்று நடைபெற்றது என September 24 அன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த மணித்தியால செய்தி அறிக்கையுடன் இன்றைய காலை நேர மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. எமது பிரதான செய்தியினை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சிறு உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியில் பஞ்சலிங்கம் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் கிருபாண்ணா, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
1: நாங்கள் நல்ல சுகமாக, ராகம் சுகமானது பாடல்கள் ஆனால் சுகமான ராகங்களாகவே அமைந்திருக்கின்றது.
0: அப்படியா?
1: அந்த கடந்த கால நினைவுகளை மீட்டி தருவது போல அந்த இடைக்கால பாடல்கள் செவிகளில் ஒலிக்கும் பொழுது வசந்தத்துக்கு நாங்க வசந்தத்துக்கு நிகர் வசந்தமே
0: அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க.
1: முடிவே எடுத்துட்டோம்.
0: சரி, சொல்லுங்க. யாழ்ப்பாணம் ஊர்காவல் துறைக்கிட்ட இருந்து பேசுங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? மண்டதீவு இருக்குது, அப்படியே போனா வேலனு புங்குடுதீவு. சரிதானே? சரி, சொல்லுங்க. பஞ்சலிங்கம், உங்களை வந்து பஞ்சம் சொல்லி கூப்பிடுவாங்களா, லிங்கம் சொல்லி கூப்பிடுவாங்களா? இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே உங்கள தலையணியா வச்சுதான் படுத்து கிடக்குறாங்க, யோசிச்சு பாருங்களேன்.
1: அப்படி ஒரு சுகம் இருக்கோ பையனுமே,
0: இதுல என்ன வெக்கம்? சரி சொல்லுங்க. இந்த நேரம் நீங்க பஞ்சலிங்க ஒரு பாடல பாடி காட்டலாமே.
1: ஐயோ, பாடல் பாட முடியாதே சகோதர.
0: அப்படியா? எவ்வளவு சந்தோஷமா பேசுன, இந்த கொஞ்சம் கவலையாகி
1: சந்தர்ப்பம் வரும். நான் உண்மையிலேயே எம்ஜிஆர் தீவிர ரசிகன், ஆனா பாடல்களை எல்லாமே ரசிப்பேன்.
0: அப்படியா? சரி, அப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: வசந்தம் சொன்னவர்களுக்காகவும் மற்றும் எனது குடும்பத்தினருக்காகவும்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்த
1: உள்ளங்களுக்காகவும் கேட்போமே.

சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன்.

நாங்கள் எல்லாரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். முகமது ராஃபி வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமா வசந்தம் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சட்டியார் திரு வீனஸ் சலூன்ல இருந்து ராசலிங்கம் இணைந்திருக்கின்றார். மருதமுனை ராஃபி இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சந்திரன் தேவி இணைந்திருக்கின்றேன். மானிப்பாயிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை இனிமையான பாடல் தெரிவுகள். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். ஷர்மிளா வந்துக்கிறாங்க, தோப்பூர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறதே வேளை இனிமையான பாடல் தெரிவுகளை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சேகர் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் மஸ்கேலியா சேகர், மனைவி வேணு, பிள்ளைகள் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதே வேளை பாட்டு தலைவா எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான். மஸ்கேலியாவிலிருந்து அஜித் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கின்றார். ஃபைசர் நடந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக எட்டியாந்தோட்ட வடத்தட்டில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கடையில ரொம்ப சத்தமா வசந்தம் போட்டா வாரவங்க எல்லாருமே கேட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேயர் கிருபாணன், என்னைய நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. வியாழன் ராகம் சுகமானது, பாலும் தேலும் பாலும் தேனும் கலந்து இனிமையாக இனிக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். வாழ்க வசந்தம், ஆஹா, வாழ்க வளமுடன் மூதூர் பட்டித்திரல் வடிவேல். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெலா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வேணி வந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மு குமுத ராஜா வந்திருக்கின்றார். தேவி யோகேஸ்வரன், ரொம்பவும் பிடித்த பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் கெருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஏறாவூர்லிருந்து தாசன் பிரியா வந்துக்கிறாங்க. பன்னீர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா பண்ணுகிறாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. ஹரோலினா ஹரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அருள் மொழி வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் பருத்தி துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நஸ்லியா இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புஸ்தல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் வந்திருக்கிறாங்க. ஊர்குளவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் ரோ, எப்படி இருக்கிறீங்க? நான் வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கிறேன். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. நன்றி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ராஜன் இணைந்திருக்கின்றார். சூப்பர் ப்ரோக்ராம், எல்லா பாடல்களுமே பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை மாலம்பையிலிருந்து நிசா இணைந்துக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை நிர்மலா பாலா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இனிமையான பாடல்களை தந்து கொண்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற அத்தனை உறவுகளுக்காக மொழிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:32 இந்த நேரம் நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம் கிருபாண்ணா.
0: டீன் வீதியிலிருந்து அப்படியா?
1: ஆமா, கரெக்டாக டீன் வீதியிலிருந்து. நஃபீர் கிருபாண்ணா.
0: பாத்தீங்களா, டக்குன்னு பிடிச்சிட்டேன். நஃபீர் அப்படின்னு, அதாவது இந்த நேரமும் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர் வச்சிருக்கிற ஒரு கடையில வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படியா? வசந்தம் என்றுமே உங்கள் பக்கம்
1: தான்.
0: சார் சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாருடைய இடந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நண்பர்களுக்காகவும், நம்ம கடையில ரொட்டி வேலை செஞ்சிட்டு இருக்கிற நவபர் நானாவுக்காகவும், நான் கேக்குற பாட்டு அந்த ஏழை வீட்டில் பூத்த காலை நேர காற்று, அந்த பாட்டு.
0: ஏழை வீட்டில் பூத்த காலை நேர காற்று
1: காற்று ஏக்கம் இந்த மாலை.
0: ரொட்டி போடுறவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு இருக்கிற நேரம் நீங்க ஏழை வீட்டில் பூத்தத பத்தி யோசிக்கிறீங்க?
1: நிகழ்ச்சியோட
0: இருந்திருக்கு, நான் முயற்சி செய்யறேன். நல்ல நிகழ்ச்சியில் இடந்தமைக்க
1: நன்றி கிருபாணா.

0: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

0: கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:46. இந்த நேரம் நிகழ்ச்சியில் வணக்கம். எப்படி
1: சிவபாலன்?
0: சிவபாலன் எப்படி? ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா வந்துக்கிற மாதிரி தெரியுது. அதுதானே? சரி, இப்ப பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா சிவபாலன்?
1: பெருமையாக
0: இந்த நேரம் சிவபாலன் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எல்லோரோடும் உங்களுக்காகவும்
0: நன்றி.
1: அழைப்பாளர் எல்லோருக்காகவும்
0: நன்றி. நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது, மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓல்கோட் மாவட்டத்தை மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பத்தையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவிலை. டி கே ஜெகநாதன் நடந்திருக்கின்றார், வால்ஸ் லைன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் தம்பி அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி சமீதரன் குறிப்பிடுகின்றார். கீதா ஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறதே வேளை, வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் சேகர் எழுந்திருக்கின்றேன், மனைவி ரேணு மற்றும் ஹபிசா மற்றும் குகேஷ் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நான் உடுப்பட்டி கண்ணா எழுந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதே வேளை, அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் சித்ரன் நடந்திருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக பாடல்களை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை யாழ்ப்பாணம் சங்கானையிலிருந்து கனகரத்னம் நடந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக, நேரம் போகிறதே தெரியுதில்லை, அத்தனை சந்தோஷம், பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறதே வேளை, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ராஜ் குறிப்பிட்டிருக்கின்றார். நோவூடிலிருந்து சிவா வந்திருக்கின்றார், வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே வேளை, தொண்டை மாணாறு செல்வ சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை, தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறதே வேளை, சிமோன் நடந்திருக்கின்றார், வணக்கம் கிருபாண்ணா, இன்னே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள், இன்று அவரது பிறந்த தினம், அவரையும் வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்திக் கொண்டு நல்லதொரு பாடல் கேட்போமா.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் சங்கர். மண்டபம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் நண்பகல் 12 மணி.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: எந்த ஒரு சிறாரும் கைவிடப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தும் உலக சிறுவர் தினம் இன்று. சிறுவர்களின் கனவுகளுக்கு இடமளிக்கும் நாடு கட்டியெழுப்பப்படும் என சிறுவர் தின வாழ்த்துச் செய்திகள் ஜனாதிபதி தெரிவிப்பு. எரிபொருள் விலை உயர்வு 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் 15 ரூபாவால் அதிகரிப்பு. காகிதத்தை கைவிட்டு இன்று முதல் டிஜிட்டல் மயமாகும் சுங்கம். கலிபோர்னியாவில் குழந்தை திருமணத்துக்கு தடை. ஐஎல்டி T20 தொடருக்கென 24 இலங்கை வீரர்கள் ஏலத்தில்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். ஒவ்வொரு சிறாரும் அன்பு, பராமரிப்பு, கல்வி மற்றும் பாதுகாப்புக்கு உறுத்துடையவர்கள் என்பதை அதிகம் வலியுறுத்தும் ஒரு நாளாக உலக சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சிறுவர்களின் நலன் சார்ந்த விடயங்கள் மற்றும் அவர்களின் மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, கண்ணியமான வாழ்க்கையை சுட்டிக்காட்டும் வகையில் உலக நாடுகள் சிறுவர் தினத்தை கொண்டாடுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. சிறுவர்கள் எதிர்காலத்தை மாத்திரமன்றி நிகழ்காலத்தையும் வடிவமைப்பதில் அதிக பங்களிப்பு செலுத்துபவர்கள் என்பதை இன்றைய நாள் வலியுறுத்துகிறது. பின்னணி எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்குமான வாழ்வியல், வளர்ச்சி மற்றும் கற்றல் சார்ந்த சூழலை உருவாக்குவதன் அவசியத்தையும் உலக சிறுவர் தினமான இன்றைய நாளில் பெரியோர்களுக்கு வலியுறுத்தப்படுகின்றது. 1954 ஆண்டு முதல் முறையாக உலக சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. உலகம் முழுவதிலும் உள்ள சிறுவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையில் சர்வதேச சிறுவர் தினம் அறிவிக்கப்பட்டது. இன்றைய உலகில் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு அமைதியான வாழ்வியல் சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச அமைப்புகள் பல அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. யுத்த சூழல், பொருளாதார நெருக்கடி, வீட்டு வன்முறைகள், ஆட்கடத்தல், பாலியல் துஷ்பிரயோகம் போன்றவற்றினால் சிறுவர்களின் உலகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கிக் கொடுப்பதே இன்றைய காலத்தின் பிரதான தேவையாக உள்ளது என ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூகம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள், கலாச்சார வேறுபாடுகள் போன்ற காரணங்களும் சிறுவர்களின் அபிவிருத்தியில் தாக்கம் செலுத்துகின்றன. இதனால் சிறுவர்களின் குரலுக்கு செவி சாய்க்கும் ஒரு சமூகம் அனைத்து நாடுகளிலும் உருவாக வேண்டுமென்பதை வலியுறுத்தும் வகையில் பல அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன. எந்த ஒரு சிறாரும் கைவிடப்படக்கூடாது என்பதே இந்த நாளின் பிரதான நோக்கமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் என்பவர்கள் நாட்டின் பெருமதியான பொக்கிசம். அவர்களின் உடல் மற்றும் உள நல்வாழ்வை பாதுகாத்து முறையான வளர்ச்சிக்கு தேவையான சூழலை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பு என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலக சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் ஜனாதிபதி தனது சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளார். சிறுவர்களின் கற்பனைத்திறன், எதிர்பார்ப்புகள் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவை நாளைய நாட்டின் போக்கை தீர்மானிக்கின்றது. சிறுவர்களுக்காக நாம் கட்டியெழுப்பும் நாடானது நாளைய தினம் அவர்களிடம் கையளிக்க இருக்கும் நாடு மாத்திரமன்றி, இன்று அவர்களின் கனவுகளுக்கு இடமளிக்கும், அவர்களின் குரலை செவிமடுக்கும் மற்றும் அவர்களின் திறமைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கும் நாடாகவும் மாற வேண்டும். கல்வி, சம உரிமை, வழிகாட்டல், சமூக பாதுகாப்பு, விளையாட்டு, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த விடயங்களில் சிறுவர்களுக்கு கூடுதல் சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும். சமூக ஏற்றத்தாழ்வு, பொருளாதார சூழல், பௌதிக பின்னணி போன்ற காரணங்கள் சிறுவர்களின் வளர்ச்சி மற்றும் கல்வியில் தாக்கம் செலுத்தக்கூடாது. ஒவ்வொரு சிறாரும் தமது திறமைகளை வெளிப்படுத்தி எதிர்காலத்தை வளமாக்குவதற்கு சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கு என நாட்டின் கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சுமையில்லாத ஒரு நவீன கல்வி சீர்திருத்தத்தை நோக்கிய பயணத்தை அரசு ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் முதலாம் தேதி இலங்கையில் ஒரு சிறப்பு மிகு தினமாக கொண்டாடப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த தினத்தில் எமது சிறார்களை கொண்டாடுவது மாத்திரமன்றி நாட்டின் சிரேஷ்ட பிரஜைகளையும் கௌரவிப்பதாக பிரதமர் தனது சிறுவர் மற்றும் முதியோர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். எமது சமூகத்தை வடிவமைத்த தலைமுறைகளுக்கும் அதேபோல் அதன் எதிர்காலத்தை வடிவமைக்கவுள்ள தலைமுறைக்குமான எமது பொறுப்பை இன்றைய நாள் நினைவூட்டுகிறது. திடமான உள்ளங்கள் வளமான சிறுவர்கள் என்ற துணைப்பொருளின் கீழ் இம்முறை உலக சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்கான அடிப்படை தேவைகளாக உள்ளன. எனினும் வளமான சிறுபராயத்துக்கு பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, கண்ணிக மற்றும் அச்சம், வன்முறை, அவமதிப்பு அல்லது பாகுபாடுகின்றி வளர்வதற்கான சுதந்திரம் ஆகியவையும் அவசியமாகும். பாதுகாப்பான சமூக சூழலை உணரும் பிள்ளை கற்றல் மற்றும் சவால்களை எதிர்கொள்வதற்கான சிறந்த நிலையை அடையும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர்கள் உலகை எதிர்கொள்ளும் முறைகள் இன்று மாற்றம் பெற்றுள்ளதுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் இதில் அதிக பங்களிப்பு செலுத்துகின்றன. தொழில்நுட்பம் அளப்பரிய வாய்ப்புகளை வழங்குகின்ற அதேவேளை இணையவழி துன்புறுத்தல், தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் மற்றும் சுரண்டல் உள்ளிட்ட புதிய வகையான அழுத்தங்களுக்கும் சிறுவர்கள் முகம் கொடுக்க நேர்ந்துள்ளது. இதனால் இத்தகைய சூழலில் சிறுவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் உளநலம் மற்றும் சமூக உளவியல் சார் நல்வாழ்விலும் சமமான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். காகித பயன்பாட்டை கைவிட்டு இன்று முதல் இலங்கை சுங்கத் திணைக்களம் முழுமையான டிஜிட்டல் மயமான நிறுவனமாக மாறுகின்றது. இதற்கான ஆரம்ப நிகழ்வு இன்று பொருளாதார மேம்பாட்டுத்துறை பிரதியமைச்சர் நிசாந்த ஜெயவீர தலைமையில் இடம்பெறவுள்ளது. இதற்கமைய இன்று முதல் சுங்க திணைக்களத்துடன் வர்த்தகம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அனைவரும் வர்த்தக ஆவண கோப்புகளை முறையான டிஜிட்டல் கையொப்பத்துடன் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பழைய முறையில் சமர்ப்பிக்கப்படும் சுங்க பிரகடனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் பொது சேவை நவீனமயமாக்கல் வேலை திட்டத்துக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுங்க அனுமதி செயல்முறையின் கீழ் மிகவும் பயனுள்ள, வேகமான மற்றும் வெளிப்படையான சேவையை வழங்க முடியும். டிஜிட்டல் கையொப்பமிடப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்படும் மாற்றங்களை இம்முறைமை அடையாளம் காணும் என்பதால் முறைகேடுகள் மற்றும் ஊழல்களுக்கான வாய்ப்புகள் குறைவதற்கு சந்தர்ப்பம் உருவாகும். இதேவேளை இலங்கை சுங்கமானது கடந்த 2025 ஆண்டில் தமது வருமான இலக்கை கடந்த 2,231 பில்லியன் ரூபாய் வருவாயை ஈட்டியது. புதிய டிஜிட்டல் செயல்முறையினூடாக சுங்க நடவடிக்கைகள் மேலும் செயற்திறன் கூடியதாக மாறுவதால் அதன் வருமானமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 414 ரூபாவாகும். எனினும் ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன் பழைய விலையான 475 ரூபாய் தொடர்ந்தும் அறவிடப்படும். இந்நிலையில் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 478 ரூபாவாகும். வெள்ளை டீசலின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை டீசல் ஒரு லீட்டரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 392 ரூபாவாக காணப்படுகிறது. இதேவேளை 285 ரூபாவுக்கு காணப்பட்ட மண்ணெண்ணெய் ஒரு லீட்டரின் விலையில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்கார வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை தொடர்பில் மனுசன் நாணயக்காரவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் நிதியமைச்சின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரவிடம் ஏபஸ் ஒப்பந்தம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுமார் 4 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தியுள்ளது. ஏபஸ் விமான கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது குறித்த ஒப்பந்தம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து பி பி ஜெயசுந்தரவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏபஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மதுபாலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் திறந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக ஞானசார தேரர் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையையும் விதித்துள்ளது. இது தொடர்பில் குடிவரவு குடியகலவு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் இந்த திறந்த பிடியாணையினை பொலிஸ்மா அதிபருடாக நடைமுறைப்படுத்துமாறும் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்டர்போல் சிவப்பு அறிவித்தலின் கீழ் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் வாத்துவ பகுதியில் பதுங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். 54 வயதான சந்தேக நபர் இந்தியா மற்றும் இலங்கை தடுப்பு காவலர்களிலிருந்து தப்பிச் சென்றவர் என தெரிய வந்துள்ளது. 337 கிலோ ஹெரோயினை கடல் வழியாக இந்தியாவுக்கு கடத்துவதற்கு சந்தேக நபர் முயற்சித்த சந்தர்ப்பத்தில் கடற்படையினரால் அவர் கைதாகியுள்ளார். இந்தியாவின் கொச்சி சிறையில் சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து அவர் தப்பித்து கடல் வழியாக இலங்கைக்கு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வெண்ணப்புவ பகுதியில் வைத்து கைதான சந்தேக நபர் மாறவில நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். எனினும் அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் சிறை அதிகாரிகளின் காவலிலிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். அவ்வாறு தப்பிச் சென்ற நபர் நேற்றைய தினம் மாத்துவ பகுதியில் வைத்து கைதாகியுள்ளார். அவரை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் 18 வயதுக்குட்பட்டவர்களின் திருமணத்தை தடை செய்யும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கலிபோர்னிய ஆளுநர் நேற்று இந்த சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் புதிய சட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இதுவரை கலிபோர்னியாவில் 18 வயதுக்குட்பட்ட ஒருவர் பெற்றோரின் எழுத்து மூல அனுமதி மற்றும் நீதிமன்றத்தின் ஒப்புதலுடன் திருமணம் செய்து கொள்ள சட்டப்பூர்வமாக அனுமதி இருந்தது. எனினும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வருவதுடன் இந்த அனுமதிகள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன. பல ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்ட குழந்தை திருமண தடுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து கலிபோர்னியா இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இந்த புதிய சட்டத்துடன் குழந்தை திருமணத்தை முழுமையாக தடை செய்துள்ள அமெரிக்க மாநிலங்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளதாக கலிபோர்னிய ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை கலிபோர்னியாவின் தடை நடைமுறைக்கு வந்த பின்னரும் அமெரிக்காவின் 32 மாநிலங்களில் சில நிபந்தனைகளின் கீழ் 18 வயதுக்குட்பட்டவர்களின் திருமணத்துக்கு சட்டப்பூர்வ அனுமதி தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்களுக்கான குடியிருப்பு அனுமதி மற்றும் நிரந்தர குடியிருப்பு தொடர்பான கட்டணங்களை ஜப்பான் இன்று முதல் அதிகரித்துள்ளது. நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் 10,000 எண்ணிலிருந்து 2,00,000 எண்ணாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது 20 மடங்கு அதிகரிப்பாகும். அத்துடன் குடியிருப்பு அனுமதியை புதுப்பிப்பதற்கும் அல்லது மாற்றுவதற்கும் இதுவரை அறுபடப்படாத 6,000 எண் கட்டணத்துக்கு பதிலாக வழங்கப்படும் குடியிருப்பு காலத்துக்கு ஏற்ப கட்டணம் அறுபடப்படவுள்ளது. அதன்படி 3 மாதங்கள் வரையான குடியிருப்பு அனுமதிக்கு 10,000 எண்ணும் 1 வருடத்துக்கான அனுமதிக்கு 33,000 எண்ணும் அறுபடப்படும். 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகளுக்கு குறைவான காலத்துக்கான அனுமதிக்கு 64,000 எண்ணும் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்துக்கான அனுமதிக்கு 75,000 எண்ணும் கட்டணமாக அறுபடப்படவுள்ளது. வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் குடிவரவு நிர்வாகம் மற்றும் சேவைகளை வழங்குவதற்கான செலவினங்களை கருத்தில் கொண்டு இந்த கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: ILT T20 கிரிக்கெட் தொடரின் 5வது பருவ காலத்தில் பங்கேற்பதற்கென ஏலமிடப்படவுள்ள இலங்கை வீரர்களின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதற்கமைய 24 இலங்கை அணி வீரர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். வனிந்து ஹசரங்க, பெத்தும் நிசங்க மற்றும் தசுன் சானக் ஆகியோரும் இந்த பட்டியலில் பிரதான பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தலா 80,000 அமெரிக்க டாலர் ஏலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. துஷ்மந்த சமிர, ஏஷான் மலிங்க, நுவன் துஷார, சரித் அசலங்க, கமிந்து மெண்டிஸ் மற்றும் சுகல் மெண்டிஸ் ஆகியோரும் தலா 80,000 அமெரிக்க டாலர் ஏலத்தொகைக்கென பட்டியலிடப்பட்டுள்ளனர். 23 நாடுகளைச் சேர்ந்த 200 அதிகமான வீரர்கள் இந்த ஏலத்தில் இடம்பிடிக்கவுள்ளதுடன் அவர்களில் பாபர் அசாம், பில் சால்ட், ரஹ்மனுல்லா குர்பாஸ், ஃபெப்டு பிளேசிஸ் ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். இதேவேளை ஈழத்தில் விடப்படவுள்ள வீரர்களின் இறுதி பட்டியல் கடந்த 29ஆம் தேதி அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: எந்த ஒரு சிறாரும் கைவிடப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தும் உலக சிறுவர் தினம் இன்று. சிறுவர்களின் கனவுகளுக்கு இடமளிக்கும் நாடு கட்டியெழுப்பப்படும் என சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவிப்பு. எரிபொருள் விலை உயர்வு, 92 ஆக்டேனாக பெட்ரோல் ஒரு லிட்டர் 15 ரூபாவால் அதிகரிப்பு. காகிதத்தை கைவிட்டு இன்று முதல் டிஜிட்டல் மயமாகும் சுங்கம். கலிபோர்னியாவில் குழந்தை திருமணத்துக்கு தடை. ILT T20 தொடருக்கென 24 இலங்கை வீரர்கள் ஏலத்தில். இத்துடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்று மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: காலத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள்.
1: விருந்தாய் மதிய நேர குதூகலம், மதிய நேர குதூகலம்.
2: வணக்கம் மக்களே, முதல் நேர குதுகலத்தோடு நீங்கள் இப்போது முதல் இணைந்து கொள்ளலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இந்த மூணு மணித்தியாலம் இங்க மூணு மணித்தியால இல்லை, ரெண்டரை மணித்தியால தானே இருக்கு அப்படின்னா சரி பரவாயில்ல, இந்த ரெண்டு மணித்தியால கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாலியா நீங்க என்னோட இணைந்து கொள்ளலாம். எப்போ மூலம் எங்களோட வளமையான தொலைபேசி எல்லாமே ஏற்படுத்துங்க. 0-1-2-7-5 0-0-1-2-7-5 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி சொல்லலாம். 0-7-4-7-4-2-6 அப்படிங்கிற என்னோட வாட்ஸ்அப் இலக்குங்கள். அப்படி விளையாட்டாக ஃபேஸ்புக் போங்க, அங்கே போனீங்கன்னு சொன்னால் வசந்த் பேஜில் மதிய நேர குதுகலத்துக்காக ஒரு சூப்பரான பதிவு போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்கள் எல்லாம் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: குட்டிஸ் எல்லாருக்கும் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே.

0: மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதூகலமா இந்த பக்கம் வாங்க. எங்களோட நம்பர் சொல்றேன், டக்குனதுக்காக கால் பண்ணுங்க. 0312 75 0013 அல்லது 0312 75 111 அப்படிங்கிற தொலைபேசிகளுக்கு எங்களுக்கு கல்வி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். 0760 4702 6 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படின்னு டக்குனு ஃபேஸ்புக் வாங்க. அங்கே மதிய நேர குதூகலத்துக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் கீழே என்ன பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ்களை அப்படியே தட்டி விடுங்க. இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்கோம் கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பேகம். வணக்கம். என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும்
1: கிடையாது,
0: பாட்டு தந்துடணும். வெயிலோ மழையோ இது அப்படியே பரப்பி விட்டுருங்க எல்லாருக்கும். என்ன சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஹலோ படத்துல சலாம் குலாமா.
0: ஹலோ படமா? சரி ஓகே. தாரோ யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: நன்றி
0: வணக்கம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகி ஹரிணி.

0: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
3: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
5: அனுசரணை. வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
6: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
7: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
8: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டீங்க.
7: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் FM திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
9: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
10: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
11: பொருளாதாரமும் பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: ரொம்ப சூப்பரா நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. மதிய நேர குதூகலத்தோடு அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 பூஜ்ஜியம் 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா 0746 0472 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம் அப்படியும் இல்லையா. டக்குனு என்ன பண்ணுங்க, பேஸ்புக்காக அங்கே வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். மதிய நேர குதூகலத்துக்கு அதன் கீழே என்ன பண்ணலாம், நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்திருக்கிறது யார், வணக்கம். வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க நவராட்னம்? நான் நல்லா இருக்கேன். உங்க ஏரியாலாம் எப்படி இருக்கு? வெயிலா இருக்கு இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, மழையா இருந்துச்சுல்ல. கிளைமேட் மாறி மாறி வரும் இல்லையா? ஆமா ஆமா. சரி, யாரெல்லாம் செதுக்கு போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அடுத்த பாடலுக்கு குடும்பத்துக்கும் கரகோல இமான குடும்பத்துக்கும் தங்கோட்டை கொட்டாமல பெண்ணாண்டு ராயன் குடும்பத்துக்கும் தர்சினி குடும்பத்துக்கு கேட்கிறேன்
0: சார். சரி, எல்லாரும் இணைந்துக்கெல்லாம் நன்றி.
1: நன்றி
0: நன்றி சார். நீங்க என்ன பண்ணுங்க, டக்குனு இருக்க போற இந்த கொஞ்ச நேரத்துல, இந்த கொஞ்ச நேரமா? ஆமா, அடுத்த மணித்தேர்தலுக்குள்ள போயிருப்போம் இல்லையா, அடுத்த மணித்தேர்தலில் என்ன பண்ணலாம், அழைப்பு ஏற்படுத்துங்க. ரொம்ப சூப்பரா பேசலாம், உங்களுக்காக சூப்பர் ஹிட்டான பாடல்கள் கூட இருக்கு.

0: மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போ சரியாக மதியம் ஒரு மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுளமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வளர்வை கல்தம்பராப நிசங்க மல்லபுர பகுதியில் 31 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் ஈஸ்வரக்கு தொன் தெல்சான் மதுசங்கு என்ற ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து உயிரிழந்தவரின் மனைவி தெரிவிக்கையில், நேற்று பிற்பகல் தனது கணவர் நண்பர்களுடன் மது அருந்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு அருகில் வந்து தம்முடன் தகராறில் ஈடுபட்டு வீட்டை விட்டு சென்றதாக கூறப்பட்டுள்ளார். அதன் பின்னர் இரவில் அவர் வீட்டுக்கு திரும்பி வராத நிலையில் இன்று காலை வீட்டிலிருந்து சுமார் 1 மீட்டர் தொலைவில் பிரதான வீதியில் காயங்களுடன் விழுந்து கிடந்ததை அவதானித்ததாக மனைவி தெரிவித்துள்ளார். அந்த இடத்திலேயே அவர் உயிரிழந்திருந்தார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது மதுபானம் அருந்திய போது ஏற்பட்ட மோதலினால் இடம்பெற்ற கொலையா அல்லது வீதியில் விழுந்து கிடந்த போது விபத்தினால் ஏற்பட்ட மரணமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் பொலனறுவை போலீசின் பல குழுக்கள் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஹட்டனில் இருந்து பகவந்தலாபை நோக்கி அதிக வேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் பலத்த காயமடைந்துள்ளனர். இன்று காலை 6 மணியளவில் ஹட்டன் பகவந்தலாப பிரதான வீதியின் பகவந்தலாப தோட்ட பகுதியில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதன் பின்னாசனத்தில் பயணித்த பெண்ணொருவரும் பலத்த காயமடைந்து பகவந்தலாப பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த பெண் மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியின் வேகத்தில் சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் போனமையினாலேயே இவ்விபத்து சம்பவித்துள்ளதுடன் விபத்தினால் முச்சக்கர வண்டிக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பகவந்தலாப போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: மெக்சிகோவின் தேசிய பாதுகாப்பு படையில் 21 சென்டிமீட்டர் மட்டுமே உயரம் கொண்ட சிறிய ரக சிக்குவா நாய் ஒன்று அதிகாரப்பூர்வமாக பணியில் இணைக்கப்பட்டுள்ளது. கொமாண்டோ என பெயரிடப்பட்டுள்ள இந்த நாய் பேரிடர் காலங்களில் இடிபாடுகளுக்குள் சென்று தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படவுள்ளது. பொதுவாக பாதுகாப்பு படைகளின் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஜேர்மன் ஷெப்டர், லெப்ராடர் போன்ற பெரிய ரக நாய்களை பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் வழக்கத்துக்கு மாறாக மிகச்சிறிய உருவம் கொண்ட சிக்குவா ரக நாயை மெக்சிகோ பாதுகாப்பு படை மீட்பு பணிக்காக இணைத்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: காலத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள்.
1: செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம்.

0: மதிய நேர குதூகலத்தோடு இணைந்து இருக்கிறீங்க. நீங்கள் என்ன மேற்கொண்டோட பேசலாம். மலையங்கள் 0312 7751 அல்லது 0312 7751 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைனா கால் எல்லாம் பண்ணி லைன் கிடைக்கலங்க அப்படின்னா யோசிக்கிறீங்க. டக்குனு இந்த நம்பரை நோட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. 0760406 அப்படிங்கறது எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். அப்படியும் இல்லையா டக்குனு பேஸ்புக் போங்க, அங்க மதிய நேர குதூகலத்துக்காக ஒரு பதிவு பெற்றும் அதன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க சாந்தா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சாந்தா, எப்படி இருக்கீங்க?
1: சாப்பிடுவீங்க
0: இரவு என்ன டைம் சாப்பிடுவீங்க?
1: இரவு 9 மணிக்குள்ள சாப்பிடுறோம்.
0: சாப்பிடுறோம் இல்லையா, பரவாயில்ல. நான் கூட அந்த ஆதவன் படத்துல ஒரு வடிவேலு மாதிரி அட ஏங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல சாந்தா, 9 மணிக்கெல்லாம் இரவு சாப்பாடு சாப்பிடுறீங்க. அப்ப மதிய நேரம் சாப்பாடு வந்து என்ன பண்ணிருக்கீங்க, கட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சிக்கனம் சேமிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக இதுல எல்லாம் இப்படி இருந்துடாதீங்க. அது வந்து சேமிப்புல செலவு எழுத்து வச்சிரும். சரியா? சரி, ஓகேம்மா. யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்த பாடலுக்காக?
1: வசந்த நேரான இருக்கா அண்ணா உங்களுக்காம எனக்கு அந்த அண்ணக்கிடி நீ சிரிக்க நான் படிச்சேன் வந்த பாடு முடிச்சு.
0: இப்ப இந்த ஷோல அந்த பாட்டு வேணும் உங்களுக்கு இல்லையா? அண்ணக்கிளி நீ சிரிக்க, அதுதானே? நன்றி நன்றி, நல்லா இருக்கு. நன்றி நன்றி நன்றி சாந்தா.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.

எல்லார் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. இதுல வடிவேல் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை எல்லார் வாழ்க்கையிலயும் இருந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு, ஏதோ பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாமான்னு பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒரு டாக் வந்து அந்த கெடுத்து விட்டு போயிருது. இப்படி நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். அப்படியா இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம செய்ய வேண்டிய வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா, அப்படியும் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுங்க, அப்படியே மதிய நேர குதுகலம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஜாலியா இருக்கும், பிரச்சனை எல்லாம் மறந்துடலாம். ஏன்னா இங்க இருக்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா, அப்படி இல்லாம நிறைய பாடல்கள் சுவாரஸ்யமான பேச்செல்லாம் இருக்கிறதுனால நீங்க இதெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஜாலியா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க போறீங்க. நீங்க நம்மளாம் ஜாலியா இருக்கிறதோட போன் பண்ணுங்க, நாமளும் பேசுவோம். 0312-2-0-0-1 அல்லது 0312-2-0-11 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இருக்குங்களுக்கு, அப்படி இல்லைனா 0-6-0-4-7-102 அப்படிங்கிறங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனா டக்குனு கைகளை எப்பவுமே பரபரன்னு ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது டக்குனு டைப் பண்ணுங்க வசந்தம் எஃப்எம் அப்படின்னு. என்ன வசந்தம் எஃப்எம் பேஜுக்கு போயிடும், அங்கே போயிட்டு மதிய நேர குதூகலத்துக்காக ஒரு பதிவு பெற்றோம், அதன் கீழே என்ன பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM. உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் பவர்டு பை ஐடி. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8
1: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அது எப்படி ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல?
2: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
1: இப்போ என்ன பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் FM திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு தாங்க.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8

0: மதிய நேர குதூகலத்தோட குதூகலமாக இணைந்திருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அளவு ஏற்படுத்துங்க 0312 2705 0301 அல்லது 0312 2711 அப்படிங்கிறங்களோட இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0767 0407 அப்படிங்கிறங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக கூட இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னா ஃபேஸ்புக்கோடாக கூட இணைந்து கொள்ளுங்க. இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க அருள் சந்திரா. வணக்கம்.
1: வணக்கம் கல்முனை, நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா.
0: எப்படி இருக்கீங்க? ஊருக்கு ஒரு ஒரு மாத காலமா வெப்பமா இருக்கு. நாம எல்லாம் துக்கமா இருக்குமா இல்ல சந்தோஷமா தான் இருக்குமா?
1: பாதி துக்கம் பாதி
0: சந்தோஷம். இரவில் தூக்கமாவது வருதா நமக்கு இந்த அடிக்கிற சூட்ல?
1: பாடலுக்காக பாடல் கேட்பதற்கு பருத்தித்துறையில இருக்கின்ற சியாமலா மற்றும் கல்முனை சத்தியமாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி, ஜாய் சவுண்ட் எலக்ட்ரிக்கல் இயக்குனர் வினோ, மனிதவனை புட்டுக்கடை புகாரி முகமது ரவிச்சர், கமலன் தவராஜா, தேவமணி டீச்சர், அவனை கிருஷ்ணா, அனைவரையும் இணைத்துக் கொண்டு தாருங்கள்.
0: சரி, நன்றி.

0: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
3: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
4: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
5: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் மத்திய சப்ரகமுவ ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் மன்னார் மாவட்டத்துக்கும் பலத்த மின்னல் தொடர்பிலான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று முற்பகல் 10:30 வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிவித்தலானது இன்றிரவு 11:30 வரை செல்லுபடியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு டெல்லி மாநில முதலமைச்சர் ரேகா குப்தாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இந்த சந்திப்பில் டெல்லி மாநில கல்வி அமைச்சர் அசிசூட் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பின் போது டெல்லி மாநில மக்களின் தேவைகள், நலன்புரி சேவைகள் மற்றும் நகர்ப்பகுதி அபிவிருத்திக்காக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் முக்கிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ரேகா குப்தா தலைமையிலான குழுவினர் மக்கள் விடுதலை முன்னணி பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் மலைத்தொடர் பகுதியில் நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி இன்று இந்திய நேரப்படி காலை 7 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 5.3 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. காபூல் நகருக்கு வடமேற்கே சுமார் 165 கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் மேற்பரப்பிலிருந்து 126 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. எனினும் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8
6: மணித்தியாளத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல்.

0: மலையாளத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள்.
1: விருந்தாய் மதிய நேர குதூகலம், மதிய நேர குதூகலம்.

0: மதிய நேர குதூகலத்தோட ரொம்ப குதூகலம் இணைந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதி 1 அளவு ஏற்படுத்துங்க 0312 0301 அல்லது 0312 அப்படிங்கிறங்களோட தொலைபேசிக்கு எங்களுக்கு அப்படி இல்லையா 0764 அப்படிங்கிறங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பினூடாக வாழை சேனல இருந்து வந்திருக்கிறாங்க செல்வி. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கீங்க செல்வி?
1: இல்லத்துக்கு
0: அரசன் எங்க போனார் அப்போ?
1: மற்றும் டியானிகா அகிலா பேர பிள்ளைகள் மற்றும் உடன்புறவாண்டன் குமரவுரு பாவம் நல்ல ஒரு சோம்பொழுதாங்கண்ணா.
0: சரி, நன்றி.
1: பின்னர் கிளிகளா

0: புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு.
1: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
2: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
3: என்ன நீங்க என்ன
4: புது ப்ராஜெக்ட்
3: தெரிந்தவர்கள்
4: சொல்லு. GI Box Bar.

0: தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சென்டர். உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலவையை பாருங்கள்.
0: கொஞ்சம் தமிழன், தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

0: குதூகலம் இணைந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோட நீங்கள் நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இணைந்து கொள்ளுங்க. 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு இப்போ வந்திருக்காங்க கொச்சிக்கடையில இருந்து ஈடன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் தோப்பு கொச்சிக்கடையில இருந்து ஈடன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட பாடல்கள் அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்க ஏரியா எப்படி இருக்கு?
1: ஏரியா நல்லா வெயிலா இருக்கு.
0: நல்லா வெயிலா இருக்கு. நமக்கு என்ன மாதிரி
1: நல்லா கொளுத்திய வெயில்.
0: வெளியில இறங்க முடியாத அளவுக்கு ஒண்ணு மழை பெய்யுது, அப்படி இல்லைன்னா வெயில் அடிக்குது இல்லையா?
1: வெயில் அடிக்குது.
0: என்ன உங்களுக்கு எந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப பிடிக்கும்?
1: ரெண்டும் பிடிக்குமே. நீ கணக்கோட இருந்தா
0: கணக்கோட இருந்தா எதுவா இருந்தாலும் நமக்கு அளவா இருந்தா தான் பிடிக்கும் இல்லையா?
1: அளவா இருந்தா தான் பிடிக்கும்.

0: சரி, இது யாரெல்லாம் இன்னது கொள்ள மாட்டது பாடலுக்காக?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, ரொசலகம, கொசுராஜா, கொழும்பு பன்னெண்டு மேலே உங்களுக்கு அந்த வசந்த குமார், கிரவட்டம், குணசிங்கம், மதுர ராஜமாணிக்கன் ராஜன், வெளிமாறு செல்வன், பத்தல திருமதி ரஜா தஹாரா, அது போல மெரில், வீரையா திருச்செல்லம், முந்தாஜ்வேகம், கடுவரம் மனோகரன், அருள்மொழி, ரிஸ்தா, சாம்குமார், ஆட்டோ விஸ்வநாதன், கிருஷ்ணமதன், ஐயா கண்ணு, மாச்சந்திரன், சின்னைய மகாதேவன், தனலட்சுமி, பத்மா, இன்டர்நெட்ல வசந்தம் கட்டுக்கொண்டிருக்கோம் அனைவருக்காகவும்
0: நன்றி.
1: தேசமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நாம ஒரு விஷயத்த பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணும். சில நேரங்கள்ல மாட்டிட்டோம் வைக்கல, காலி ஆகிருவோம். உங்களுக்காக வருது குலுகுலு படத்துல இருந்து மாட்டா காலி மாற்ற வர

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: மெண்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
4: www.vasantamfm.lk.lk

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
1: சிறுவர்களை பாதுகாப்போம் சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம்.
2: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலை மிருக காட்சி சாலை.
3: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
4: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
5: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
6: The best live music streaming in Sri Lanka. Wasn't the best.

0: குதூகலம் இணைந்திருக்கிறோம் மதிய நேர குதூகலத்தோட. இறுதியாக நிகழ்ச்சியை முடிவடைய நேரத்துக்குள்ள கிட்ட வந்திருக்கோம். வந்திருக்க நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாகனேரியில இருந்து கோகுலன் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: ஓ, உங்க ஊர் எங்க இருக்கு முதல்ல அதை சொல்லுங்க.
1: எங்க சொந்த ஊர் வந்து கொண்டேங்கல்ல.
0: இப்போ நீங்க இருக்கிறது?
1: நான் வேலை செய்யற இடம் வந்து வாகனேரி.
0: வாகனேரியில இருக்கீங்க. இப்போ உங்க ஏரியாலாம் எப்படி இருக்கு? கடும் வெயிலா அங்கெல்லாம்?
1: சரியான வெயில்.
0: சரியான வெயில். என்ன கஷ்டமா இல்லையா அந்த வெயில் நேரத்துல வேலை செய்யறதெல்லாம்?
1: கஷ்டம் தான். லீவ் எனக்கு.
0: இன்னைக்கு லீவ்? ஏன் லீவ் உங்களுக்கு?
1: இன்னைக்கு பயண முதலாம் தேதி லீவ்.
0: இல்ல, முதலாம் தேதி தானே எல்லாரும் வேலைக்கு போகணும். நம்ம, நீங்க என்ன முதலாம் தேதி லீவ் போட்டிருக்கீங்க? இது புதுசா இருக்கு.
1: எனக்கு நான் அப்படித்தான்.
0: முதலாம் தேதி லீவை போட்டு நம்ம என்னதான் பண்ணுவோம் அப்படி?
1: எனக்கு முதலாம் தேதி 15ஆம் தேதி லீவ். பகலே இல்ல நைட்டுல காவல்.
0: காவல் வேலை செய்யறீங்களா?
1: நைட்டுல பகலையில வேலை செய்யற தோட்டத்துக்கு. நைட்டுல பாக்கணும்.
0: பாக்கணும். சரி, அப்படிதான் போகுது. என்ன வாழ்க்கை? சரி, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க இறுதி பாடலுக்காக?
1: பாடலுக்காக மனைவி ஹோமிலா, மகன் திலக்சன், கோவிதா மச்சி குடும்பம், கோமதி மச்சி குடும்பம்,
0: சரி,
1: அம்மா அப்பாவுக்காகவும், தங்கச்சி மாதிரிக்காகவும்,
0: சரி,
1: மஞ்சுளா மச்சி குடும்பம், அத்தனை உறவுகளுக்காகவும் கேட்போம்னா.
0: சரி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.
1: நன்றி.
0: திரும்பி பாக்குறதுக்கு இடையில 10வது மாசமே வந்துருச்சு இல்லையா. வருடம் ஆரம்பிக்கும் போது நிறைய விடயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்போம். தூங்கி எழுப்பி பார்த்தா விடிஞ்சிருக்கிற மாதிரி 10 மாதங்கள் முடிஞ்சு 10வது மாதத்துல முதல் திகதியில வேற இருக்கும். சோ இன்னும் இருக்க போறது இந்த கொஞ்ச நாள் தான். இந்த வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அடுத்த வருடமும் ஏதாவது உருப்படியா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சிருந்தீங்கன்னு என்ன பண்ணுங்க, பிளானை இப்ப இருந்தே போடுங்க. அப்பதான் ஜனவரில அதை ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய நல்ல விடயங்கள்லாம் நடந்திருக்கும் இந்த வருடங்கள்ல. இன்னும் நிறைய விடயங்கள் நடக்கிறது காத்துக்கிட்டு இருக்கும். வருகிற மாதங்களில் கூட சூப்பராக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணி உங்களோட வேலைகளை பண்ணிடுங்க. இப்போ வாட்ஸ்அப்பின் ஊடாக யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இறுதியாக பார்த்தலாம். ஹாய் புஷ்பானா, அன்பான மதிய நேரம் வணக்கம். நான் வந்து மது கெரவலப்பட்டிலிருந்து வந்திருக்கிறேன். ப்ரோக்ராம் சூப்பராக. ஹஸ்பண்ட் ஜெகன், மகன் யஷ்வின், அஸ்வின் எல்லாரும் எழுதிய பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதிய நேரம் வணக்கம் சொல்லி சிறுவர் தின வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மாளிகாவத்திலிருந்து சந்திரா மணிவண்ணன் வந்திருக்காங்க. ஹாய் பிரதர், மதிய நேரம் வணக்கம். சாப்பிட்டீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். எனக்கு ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிரிய ரவி வந்திருக்கிறாரு. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்லையும் சரி, கால் மூலமாகவும் சரி, ஃபேஸ்புக்கினோட இணைந்து கொண்டு அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இனிமேல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை நானும் விடைபெற்று போக போகிறேன். அடுத்ததாக போட்டு தாக்குக்காக வாராங்க ஜி ஆர் மற்றும் ஆனந்த். விடைபெறும் நான் பிரேமுடன் சங்கர். போயிட்டு வர மக்களே.

0: சுமார் 102.8 வசந்தம் FM. வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவு சேர்ந்த அதிகாரியை கேமராவால் தாக்கியதாக கூறப்படும் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றின் ஒளிப்பதிவாளர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக போலீசாரால் நேற்று விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கமைய கொழும்பு கொம்பனை தெரு போலீஸ் நிலையத்துக்கு சென்ற போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டத்தரணி ஒருவருடன் அவர் போலீஸ் நிலையத்துக்கு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் பிரமுகர் பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் அதிகாரி AH மகேஷ் ரஞ்சன் தற்போது நாரகன்பட்டி போலீஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் கலந்துரையாடியுள்ளது. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள 2005 34 இலக்க குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தை மேலும் பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் தொடர்பில் ஒன்றிய கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு துரிதமான சட்ட நிவாரணங்களை வழங்குதல், சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் மற்றும் அதிகாரிகளின் வரம்பை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது.
3: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
4: பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் பல பகுதிகளை குறிவைத்து நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 9 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 11 காயமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் குனார் மற்றும் ஹெல்மண்ட் மாகாணங்களில் உள்ள 3 வீடுகள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோரில் பெண்களும் சிறுவர்களும் அடங்குவதாக ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனினும் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 4 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: மணித்தியாலத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல்.

மலையாளத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசை என்னோட அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். www.vasantham.fm.kr என்ற இணையத்தினூடாகவும் அதே நேரம் உலகத்தில் என்ன நடக்குது, வெளிநாட்டில் என்ன நடக்குது, உள்நாட்டில் என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை, சரியா? பதுளையில் வர்த்தக நிலையத்திற்கு வந்து 5 லட்சம் அபதாரம் விதித்திருக்காங்க. நுகர்வோர் அலுவலகத்தில் அதிகார சபையினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை மீறி கீரி சம்பா அரிசியை வந்து விற்பனை செய்தமை தொடர்பில் வந்து பதுளை நகரில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிரதிவாதி நிர்வாகத்திற்கு வந்து பதுளை நீதவான் நீதிமன்றம் வந்து 5 லட்சம் வந்து அபதாரம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதே நேரம் இன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, புதிய எரிபொருள் விலை திருத்த திட்டத்திற்கு இணங்க பேருந்து கட்டணங்களில் வந்து எந்த உயர்வும் இருக்காது என்று இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வந்து தெரிவித்திருக்காங்க. இலங்கையின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையை வந்து உயர்த்தியிருக்கு. இதற்கமைய அக்டோபர் 92 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை வந்து 15 ரூபாவால் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதன் புதிய விலை வந்து 414 ரூபாவாகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரம் 95 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை வந்து எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதுடன் அது ஏற்கனவே இருந்த 475 ரூபாவிலேயே தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை வந்து 50 ரூபாவால் உயர்த்தப்பட்டதுடன் அதன்படி 478 ரூபாவாக இருந்த அதன் விலை வந்து தற்போது வந்து 528 ரூபாவாக அதிகரித்திருக்கு. அத்துடன் வந்து 382 ரூபாவாக இருந்த டீசல் லீட்டர் ஒன்றின் விலை வந்து 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதோடு அதன் புதிய விலை வந்து 392 ரூபா என குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனிடையே வந்து 285 ரூபா இருந்த மண்ணெண்ணெயின் விலை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதே போன்று தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க.

0: The FM. 102.6. 102.8.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும்

ஹைலே ஹைலே பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். அந்த வகையில் வந்து அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வந்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது வந்து ஐஸ் போதைப் பொருளுடன் வந்து இரு சந்தேக நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து தலா 2 கிராம் வீதம் மொத்தமாக 4 கிராம் ஐஸ் போதைப் பொருள் சம்மாந்துறை போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து கைது செய்யப்பட்டவர்களில் வந்து 28 வயதுடைய சந்தேக நபர் சம்மாந்துறை மற்றும் வாழச்சேனை ஆகிய பகுதிகளை தற்காலிகமாக வசிப்பிடமாக கொண்டவர்கள் என தெரிய வந்திருக்கு. இவர்கள் வந்து ஏற்கனவே பல முறை போதைப் பொருள் குற்றச்சாட்டில் தொடர்பில் வந்து கைது செய்யப்பட்டவர்களாம். பழைய குற்றவாளி என போலீசார் விசாரணைகளில் வந்து தெரிவித்தும் இருந்திருக்காங்க. அதேவேளை கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபர் வந்து வளர்த்தப்பிடி பகுதியை சேர்ந்த 34 வயதுடையவர் எனவும் வந்து போலீசார் குறிப்பிட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட இவ்விரு சந்தேக நபர்களிடம் இருந்து மேலதிக விசாரணைகளை வந்து மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக தீவிர விசாரணைகளை வந்து சம்மாந்துறை போலீசார் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. இப்ப அதே நேரம் வந்து அந்த லீசிங், சரியா, வாகனத்தை வந்து நம்ம லீசிங்க்கு எடுக்கும் போது வந்து தவணை கட்டணம் வந்து செலுத்த முடியாமல் போகும் மக்களுக்கு வந்து இப்ப வந்து சஜித் தலைவர் வந்து ஒரு விடயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 12 லட்சம் ரூபாவுக்கு வந்து விஸ்ட்ரக சிற்றுந்தை வாங்க நினைக்க மக்கள் வந்து தற்போது வந்து லீசிங் தவணைகளை வந்து செலுத்த முடியாத நிலையில் வந்து மீட்பு முகவர்களால் வாகனங்களை வந்து பலவந்தமாக பறிமுதல் செய்யப்படும் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வந்து குற்றம் சுமத்தியிருக்காரு. லீசிங் அல்லது கடன் தவணைகளை செலுத்த தற்போது வந்து தவறும் போது வந்து சட்டரீதியான நடவடிக்கைகள் நடைமுறைகள் ஊடாக கடனை அறவிட முடியும் எனவும் வந்து, ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் பலவந்தமாக வாகனங்களை வந்து பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் வந்து மீண்டும் இடம்பெற்றுள்ளதாக அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. லீசிங் மற்றும் கடன் தவணைகளை செலுத்துவோர் சங்கத்தின் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே சஜித் பிரேமதாச வந்து இந்த கருத்தை வந்து தெரிவித்திருக்காது. 2000 ஆண்டு 56 இலக்க குத்தகைக்கு மற்றும் நிதியிலான சட்டத்தின் கீழ் கடனை அறவிடுவதற்காக சட்ட ரீதியான வழிமுறைகளை காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீறி சொத்துக்களை பலவந்தமாக பறிமுதல் செய்வது சட்டவிரோதமாகவும் என அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அத்துடன் வந்து இவ்வாறான மீட்பு முறையை வந்து நாட்டில் இருந்து ஒழித்து கடன்களை முறையான சட்டமுறைகளின் ஊடாக அறவிட நடவடிக்கை எடுக்குமாறும் வந்து சஜித் பிரேமதாச வந்து தற்போது வந்து தெரிவித்திருக்காரு. சரி, இதே மாதிரியான தகவல்களோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அடுத்தும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சூப்பரான பாடல் வருகிறது ஜெமினி திரைப்படத்திற்காக பரத்வாஜின் இசையில்.

0: ராஜின் இசையில் ஜெமினி திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடல். நேரம் மாலை 3:29 நிமிடம்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: பொருளாதாரமா பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
3: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
4: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்.
5: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலை மிருக காட்சி சாலை.
4: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடும்.

கடவுட்கச்சா பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து இந்த சந்தையில் அதிக விலை கொண்ட 13 மருந்துகளின் விலைகளை வந்து ஒழுங்குபடுத்துவதன் மூலம் வந்து அரசாங்கத்திற்கு ரூபாய் 5.7 மில்லியன் லாபம் கிடைத்துள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. இது தொடர்பான அறிவிப்பை வந்து தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவரான டாக்டர் ஆனந்த பிச்சே விக்ரம இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே வந்து அவர் வந்து இதை தெரிவித்திருக்காரு. மேலும் தெரிவிக்கையில் வந்து அதிக விலை கொண்ட 13 மருந்துகளின் விலைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் மட்டும் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் லாபம் ரூபாய் 5.7 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் வந்து மக்கள் லாபம் பெறும் லாபம் அவர்களின் உட்கொள்ளும் மருந்துகளின் வகையை பொறுத்து மாறுபடுகிறது எனவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நீண்ட காலத்திற்கு உட்கொள்ளக்கூடிய மருந்துகளின் விலைகளை வந்து எங்களால் குறைக்க முடிந்துள்ளது என்றும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஒரு நல்ல விடயம் தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் திரைப்படத்திற்காக மாங்கல்யம் அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். இந்த பாடலை தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தின் போட்டு.

0: காலை 3:43.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை
0: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாகல் எடுக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா
1: அனுசரணை. வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: வளர்ந்து பெரிய மரமாகிட்டான். ஏளனமா பேசின காளான் இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போச்சான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு. காலம் வரும்போது பிரகாசிப்பது நிச்சயம். பொறுமை, நம்பிக்கை, முயற்சி அவசியம். யாரையும் ஏளனமா பாக்காதீங்க, யாரையும் ஏளனமா பேசாதீங்க. குட்டிஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. குட்டிஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பாடகி ஹரணி. ஒழிக்கும் பாடல் இது. தம்பி திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. காதலாலும் கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற

0: மெட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தாக்கல் செய்திருந்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தம்மை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி கோட்டாபய ராஜபக்சே இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த் அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் தேசாநாயக் ஆகியோர் அடங்கிய இரு நீதியரசர்கள் கொண்ட அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட 13 முக்கிய மருந்துகளின் விலைகளை கட்டுப்படுத்தியதன் மூலம் அரசுக்கு 5.7 பில்லியன் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆனந்த விஜய விக்ரம இதனை தெரிவித்தார். இளம் வயதினரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ள பெற்றோர் கட்டுப்பாட்டு வசதி தொடர்பில் தற்போது உலகளாவிய ரீதியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பெற்றோர் கட்டுப்பாட்டு வசதியின் மூலம் குழந்தைகளின் கணக்கு பயன்பாடு தொடர்பான சில வரம்புகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை பெற்றோர் கட்டுப்படுத்த முடியும். எனினும் இதன் மூலம் குழந்தைகளின் அனைத்து தனிப்பட்ட செய்திகளையும் பெற்றோர் தானாக படிக்க அனுமதி வழங்கப்படுவதில்லை. வாட்ஸ்அப் நிறுவனம் செப்டம்பர் 30 அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள புதிய வசதிகளின்படி இளம் வயதினர் குழுக்களில் இணைவது அல்லது குழுக்களிலிருந்து வெளியேறுவது தொடர்பான அறிவிப்புகளை பெற்றுக் கொள்ளவும் அவர்களின் தனியுரிமை அமைப்புகள் மற்றும் மெட்ரா ஏஐ பயன்பாட்டை பயன்படுத்தவும் பெற்றோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியாளர் செய்தியினை 5 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: You hold the key to my heart. வசந்தம் FM.
3: மணித்தியாலத்தின் சிறுவர்தின சிறப்பு பாடல்.
4: போச்சு
5: டயர்டாச்சு
4: இதே வேலையா போச்சு
5: பிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
4: பிம்பிலிக்கி பிலாபி.

மலையாளத்தின் சிறுவருதின சிறப்பு பாடல் கேட்டீர்கள். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விடயங்களை வந்து பேசுறதாக இருக்கிறோம். எனவே தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 5 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ போறீங்க. இப்போது நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாலை 4 மணி கடந்து 10 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம வந்து வெளிநாட்டு பக்கம் போக போறோம். வெளிநாட்டு பக்கம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள போறோம். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கனடாவின் வடக்கு ஒன்ரோரியோ பிராந்தியத்தில் வந்து பிரபல ரொஜர்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் பெயரில் வந்து இடம்பெற்று வரும் புதிய வகையான பொருட்களை திருப்பி அனுப்பும் மோசடி காரணமாக பொதுமக்கள் 1000+ டாலர்களை இழந்துள்ளதாக தெரிய வந்திருக்கு. இம்மாநிலத்தில் வந்து சட்பரி நகரை சேர்ந்த ஜான் லெட்ரி எனும் பெண் வந்து இம்மோசடி கும்பலின் வகையில் வந்து விழுந்த இச்சம்பவம் வந்து ரொஜர்ஸ் நிறுவனத்தின் சுமார் வந்து 17,000 காணொளி டாலர்களை வந்து கனடா செலுத்த வேண்டியிருந்ததாக கட்டாயமாக தரப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் பேசுவதாக கூறி சரி அந்த நிறுவனத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு கூறி தொலைத்தொடர்பு மோசடி நபர்கள் வந்து மிக குறைந்த விலையில் வந்து கவர்ச்சிகரமான தொலைபேசி சலுகையை வந்து வழங்குவதாக கூறி அதை நம்பி அவர் வந்து புதிய தொலைபேசி சாதனங்களை வந்து ஆர்டர் செய்திருக்காரு. சரியா 2 நாட்களுக்கு அப்பொருள் வந்து அவருடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கு. எனினும் வந்து உடனடியாக மீண்டும் வந்து இந்த மோசடி கும்பல் வந்து கால் செஞ்சிருக்காங்க. கால் செஞ்சு உங்களுக்கு வந்து நாங்கள் தவறான தொலைபேசியை அனுப்பிவிட்டோம், அதை திருப்பி அனுப்ப வேண்டும் என கூறி போலி முகவரி சீட்டுகளை வழங்கி அப்பொருளை வந்து திருப்பி பெற்றிருக்காங்க. பின்னர் வந்து புதிய தொலைபேசியை ஆர்டர் செய்யுமாறும் முந்தைய தொகைக்கு மீளளிப்பு வழங்கப்படும் என்றும் அவர் வந்து நம்ப வச்சிருக்காங்க. இவ்வாறான தொடர்ச்சியாக வந்து 6 முறை இதே செயல்முறையை செய்ய வைத்து இறுதியில் வந்து அவருக்கு அந்த கைபேசி கிடைக்காமலே சுமார் 17,000 டாலருக்கான கட்டணங்கள் பட்டியலை வந்து அவர் தலைமையில் வந்து சுமத்திருக்காங்க. இது குறித்து தெரிவிக்கையில் வந்து இந்த ரொஜர்ஸ் நிறுவனம் இத்தகைய மோசடிகளில் இருந்து வாடிக்கையாளர்களை பாதுகாக்க இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் மற்றும் பொதிகளின் எச்சரிக்கை செய்திகளை வழங்கி வருவதாக தெரிய வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்ணின் கோரிக்கையை அடுத்த சேவையில் கட்டணங்களை ரத்து செய்து தொடர்ந்து அவருடன் தொலைபேசி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. அதேவேளை வந்து சில வாரங்களில் மட்டும் இவ்வாறான சம்பவங்கள் குறித்து சுமார் 20 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் வந்து குற்றம் சுமத்திருக்காங்க. எனவே பாருங்களே இப்படி வந்து இந்த நிறுவனத்தில் இருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கொள்ளைக்காரர்கள் வந்து இந்த தொலைபேசியினூடாக பேசி இவ்வாறான கொள்ளை சம்பவங்களை வந்து ஈடுபட்டிருக்காங்க. எனவே மக்கள் வந்து ரொம்ப அவதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. சம்பவக்காரி கட்டாகுஸ்தி 2 திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் மாலை 4:16.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: இந்த மனுப்பியாளத்திற்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத கேட்க போறோம். ஒரு ஊரில் வந்து ரொம்ப வசதியான ஒரு பணக்காரர் இருந்தாராம். சரி, அவருக்கு வந்து பெரிய வீடு, நிறைய பணம், சமூகத்தில் வந்து நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்திருக்கு. அதனால வந்து அவரை சந்திக்கும் போது வந்து எல்லாருமே ரொம்ப மரியாதையா தான் பேசுவாங்களாம். சரியா, ஒரு நாள் அவர் வந்து ஒரு கடைக்கு முன்னுக்கு போயிருந்திருக்காரு. அங்க வந்து ஒரு வயதான ஒருவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கடையின் வாசல்ல வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தாராம். அவரை கடந்து போன எல்லாருமே அவரை வந்து ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லையா. ஆனா அந்த பணக்காரர் மட்டும் அவரிடம் போயிட்டு, அண்ணா எப்படி இருக்கிறீங்க, உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டு ரொம்ப அன்பாக கேட்டிருக்காரு. சரி, அதை பார்த்து அவருடைய நண்பர் என்ன பண்ணிருக்காரு, ஆச்சரியப்பட்டு, நீங்க இவ்வளவு பெரிய ஆள், இவ்வளவு பெரிய பணக்காரர், சரியா, இவர்கிட்ட போயிட்டு மரியாதையா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, அதற்கு அந்த பணக்காரர் அமைதியா சிரிச்சுக்கிட்டு சொன்னாராம், அவர் என்னை விட பெரியவரா இல்லது சின்னவரா என்பதற்காக நான் அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. சரியா, அவர் ஒரு நல்ல மனிதர். சரியா, மனிதர் என்பதற்காகத்தான் நான் மரியாதை கொடுத்தேன். நமக்கு பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதனால் மற்றவர்களை வந்து நம் வந்து நம்மை விட கீழாக நினைக்க கூடாது என்பதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா உண்மையான உயரம் என்பது நாம் எவ்வளவு மேல் இருக்கிறோம் என்பது இல்லை, நம்மை விட வந்து கீழ் இருக்கிறவர்களை நாம் மரியாதையோடு நடத்துகிறோமோ அதில்தான் நம்முடைய குணம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகளை கேட்டதுமே அவருடைய நண்பருக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக இருந்திருக்கு. சரியா, இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக் கொள்றோம் அப்படின்னு சொன்னா, மரியாதையை கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சரியா, நாம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை என்பது நமக்கு தானாக கிடைக்கும். மரியாதை என்பது ஒருத்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்து கொடுப்பதும் இல்லை, நாம் எவ்வளவு நல்ல மனிதர் என்பதை காட்டுவதற்காக கொடுக்கப்படுவதுதான் இந்த மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்லி இருக்கிறாரு.
0: என்னென்ன சொல்றான் பாருங்க.

0: சிலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
4: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
3: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
0: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
5: வணக்கம் வசந்தம் எஃப்எம். சிறுவர் தினத்துக்காக நான் 2 திருக்குறள் சொல்ல விரும்புகின்றேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க தெரிந்தோம்பி, தேரிலும் ஐதே துணை. நன்றி, வணக்கம் வசந்தம் எஃப்எம்.
6: குட்டிஸ் எல்லாருக்கும் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே.

ஒரு காதல் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒளித்தோய்ந்திருக்கிறது பாடல். நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மாலை 4 மணி கடந்து 41 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து ஜப்பானில் வசிக்கும் வெளிநாட்டவருக்கான நிரந்தர வதிவீட அனுமதி உள்ளிட்ட சில குடிவரவு தொடர்பான கட்டணங்களை வந்து 20 மடங்கு வரை அதிகரிக்க வந்து ஜப்பான் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த புதிய கட்டணம் நடைமுறை வந்து இன்று முதல் நடைமுறையில் வந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கன. அதன்படி வந்து இதுவரை இந்த 10,000 எண்ணாக காணப்பட்ட நிரந்தர வதிவீடு அனுமதிக்கான கட்டணம் வந்து 2,00,000 என அதிகரிக்கப்பட்டிருக்கு. அத்துடன் வந்து இதுவரையான 6,000 மின் நிலையான கட்டணமாக அறிவிக்கப்பட்ட வந்து விசா தொடர்பான கட்டணத்திற்கு பதிலாக புதிதாக வழங்கப்படும் விசாவின் காலப்பகுதியை அடிப்படையாக கொண்டு கட்டணம் அறவிடவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் வந்து ஜப்பானில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கான குடிவரவு மற்றும் வதிவீடு அனுமதி தொடர்பான கட்டணங்களில் மேற்கொள்ளப்படும் முக்கிய திருத்தங்களாகவும் வந்து இதை தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான நிலையத்தை வந்து நம்ம ஞாபகப்படுத்தியே ஆகணும். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில் வந்து இந்த வீதி விபத்து வந்து அதிகரித்து கொண்டே வருது. இந்த வீதி விபத்துகளை வந்து குறைக்கும் நோக்கில் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள இந்த பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்டு 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த வீதி விபத்து சம்பந்தமாக கடைபிடிக்கும் ஒரு வேலை திட்டம். ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் வந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்பதை அன்போடு அறிய தருவதோடு உங்களுடைய பயணம் வந்து எப்போதுமே பாதுகாப்பாக அமையட்டும். சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. ஜெயம் கொண்டான் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் வருகிறது பாடல்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர், தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6
3: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள பாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ October 3rd, கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

இதோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலைகத்தில் ஆர்ச்சி பிரபு, அவரோடு இணைந்து ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அதிகபட்ச சில்லறை விலையை மீறி குடிநீர் போத்தலை விற்பனை செய்த பம்பலப்பட்டி பக்கத்தில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 4 காலி வீதியில் அமைந்துள்ள குறித்த உணவகத்திற்கு எதிராக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் தொடரப்பட்ட வழக்கில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது. குறித்த உணவகம் 500 மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்தமை தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. டிஜிட்டல் யுகத்துடன் நாட்டில் இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோகங்களின் தன்மையும் மாற்றமடைந்து வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த சில வருடங்களில் அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த நிலைமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் அதன் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஈரானை சூழ தொடரும் மோதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணிகள் விமான சேவைகளை தொடர்ந்தும் இடைநிறுத்த கத்தே பசிபிக் விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாய் மற்றும் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரங்களுக்கான பயணிகள் விமான சேவைகள் 2027 ஜனவரி 31 வரை இடைநிறுத்தப்படுவதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து கத்தே பசிபிக் நிறுவனம் மத்திய கிழக்கு விமான சேவைகளை இடைநிறுத்தும் காலத்தை நீடிப்பது இது 3வது சந்தர்ப்பமாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் தொடர்ந்தும் நிலவும் நிச்சயமற்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஹாங்காங்கை தளமாக கொண்ட கத்தே பசிபிக் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: மலையாளத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள்.
1: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் வான்பான மாலை நேர வணக்கங்களோடு சந்தித்திருக்கிறோம். வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி.
2: வணக்கம் பிரபு. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம்.
1: என்ன என்ன இன்றைக்கு என்ன மாதிரி இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க.
2: பக்கத்துல ஒரு சிலன் இருக்குனே விஷ் பண்ணுவோம். அந்த ஐடியா தான் இல்லனா
1: நீங்க என்ன சிறுவர். ஆமா சிறுவர் தான் கொஞ்சம் பெருத்து வரும்.
2: அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. ஏஜ் வைஸ் சிறுவர் தான்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா சின்ன பிள்ளைகள் ரைட். எல்லாருக்குமே எல்லாருமே மனதுல என்னதான் வயதானாலுமே மனதளவுல வந்து எல்லாருமே சிறுவர்கள் தான் இல்லையா. எனவே எல்லா சிறார்களுக்கும் இனிமையான வாழ்த்துக்கள். காலையில இருந்து அதிகமாக கொண்டாடி இருப்பீங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து முதியவர்கள் தினம். என்ன முதியோர் தினம் அப்படிங்கிற போது நாங்கெல்லாம் பாதுகாக்க வேண்டிய நாங்க ரொம்ப பொக்கிஷமா வச்சிருக்க கூடிய பொக்கிஷங்கள் தான் முதியவர்கள். சிறுவர்கள் எந்த அளவு தூரம் நம்ம வீட்டுக்கு வந்து அழகு சேர்க்கிறாங்க அந்த மழலை மொழியில, அதே மாதிரி முதியவர்கள் அப்படிங்கிற போது அவங்க வந்து எஸ் அவங்க எல்லாம் வந்து பெரிய ஒரு அசட்டுங்க. ஏன்னா அடு ஒரு சந்ததியினுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை அவங்க அவங்களுடைய அனுபவத்தை வந்து நமக்கு சொல்றது மூலமாக ஒரு சந்ததியில இருந்து இன்னொரு சந்ததிக்கு அப்படியே எல்லாத்தையுமே கடத்துறாங்க இல்லையா. எனவே அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்னைக்கும் நாங்க எக்ஸ்பிரஸ் மூலமாக இன்னைக்கு வந்து முதலாம் தகுதி இல்லையா. எனவே முதலாம் தகுதிகளும் நல்லா கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ஊட்டி ஊட்டி விடுவோம் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். கால் பண்ணலாம். மறக்காம ஷேர் பண்ணி செம்ம பாட்டு போடுவோமா என்னவோ

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: அப்படியானால் அன்றையிலிருந்து கூலி வேலைதான் செய்கிறீர்?
2: அப்படிதான்.
1: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம், உனக்கு திடீரென்று தங்க நகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
2: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
1: எங்க இருந்து வாசின்னு தான் மனுஷே கேட்கிறேன்.
2: வாசி வேற எங்க சார் கிடைக்க போகுது? டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.
3: சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகள், எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். டிஎல்பி வாசி, அனைவருக்கும் வாசி.
4: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

0: சூப்பரான பாடல்கள் கேட்டீங்க. நேரம் இப்போது 5:22 நிமிடம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. பரத்வாஜினுடைய இசையில் இப்படி ஒரு பாட்டு.
1: எப்பவுமே
0: வயசு போனாலும் அந்த மனசளவுல நம்ம எல்லாம் சிறுவர்கள் தானே. என்ன
1: விடுமுறை
0: நாட்களா எங்களுக்கு விடுமுறை நாட்கள் ரொம்ப நாள் அமைந்தது.
1: ஆமா,
0: ஒரு பெரிய விடுமுறை எடுத்தாச்சு, பெரிய லீவ் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வசந்தத்தை மறக்க கூடாது பாருங்க.
1: பயடிச்சு
0: போயிட்டாங்க ரெண்டு நாளும். பாடல் கேக்கு போ.
1: பாடல் கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்கடை ஈடன் அன்பு நண்பன் தலவக்கலை கிருஷ்ணபக்தன் பாஸ்வ தமிழ் ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் வத்தல ஐயா கண்ணு சந்தூர்பத்தன வீரயாத்திரை செல்வம் கிளவட்டம் குணசீலன் ஒரு சுலகம குசலராஜா அண்ணன் பாதுகை சின்ன தம்பி ஆதிமூலம் ஐயா ராஜ்குமார் மும்தாஜ் பேகம் அருள்மொழி உமாச்சந்திரன் நம்மகிட்டே ராசையா அன்பு தம்பி கந்தலாய் சிபா இவர்களுக்காக கேட்போம்.
0: எல்லாருக்கும் சேர்ந்து கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. சரி, எங்கேயும் எப்போதும் திரைப்படத்துக்காக பாடல் வருது. எங்கேயும் காதல் என்ன, சரி எங்கேயும் காதல் திரைப்படத்துக்காக. நேரம் இப்போது
2: 5:24 நிமிடம்.

0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ட் ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்.
4: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
3: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
1: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
0: அன்பு சாயும் இரவின் அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.2
1: குட்டி செல்லாருக்கும் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே.
2: Good morning, everyone. My name is Ozzy Omar. Yes, today I'm going to say

0: தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சென்டர்.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. 2 இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய். அல்லது இ-பைக் கொண்டு 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 1,000,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

0: உலகின் நட்சத்திரம் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. காதல் வைரஸ் திரைப்படத்துக்காக நம்ம ஏ ஆர் ரஹ்மானினுடைய இசையில் உன்னிகிருஷ்ணன் அர்னி ரெண்டு பேருமே பாடின சாமியான ஒரு பாடல் கேட்டீங்க. நேரம் இப்போது
1: 5:45.
0: இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். ஹரல் சந்திரா எப்படி இருக்கீங்க?
2: கல்மணி நம்பிக்கை கிராமம். ஹரல் சந்திரா
0: நம்பிக்கை கிராமத்துல நம்பிக்கையோட பேசிருக்கீங்க. ஹரல் சந்திரா எப்படி, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்க்கையெல்லாம்?
2: இரவு நேர காவல் கடமைக்கு தயாராக இருக்கிறேன்.
0: ரெண்டு பேருக்கும் வணக்கம். ரெண்டு பேரும் அவரும் உங்களோட வர்க் பண்ணுவாரா?
2: இல்ல, அவர் என்னை
1: பார்ப்பதற்காக
0: நட்பு. சூப்பர் சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு காலையில விடிய வரைக்கும் அங்கேதான் இருக்கணுமா, இரவு நேர கடமை அப்படிங்கிற போது?
2: ஆமாம், நாளை காலையில் 7 மணிக்கு மற்றவர் வருவார், அவர்களே பாடம் கொடுத்து போக வேண்டும்.
0: சூப்பர், நல்ல வேலை தான். ஆனா நம்பிக்கையின் கிராமத்துல இருந்து நம்பிக்கையா இருக்கிற ஒருத்தர் தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அதுதானே நீங்களாம் போயிட்டு அப்படி இருப்பீங்களா?
1: இல்ல, இருக்க மாட்டேன்.
0: சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்க?
2: என்னை தேடி வந்திருக்கின்ற பெரிய நீலாவணை நண்பர் கிருஷ்ணா மற்றும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எருசன், எருசா, ஜாய், மலர், பாண்டியிருப்பை சேர்ந்த ராஜா சவுண்ட் சிஸ்டம் ராஜா அவர்கள், மருதமனை பிரதான வீதியில் இருக்கின்ற புட்டுக்கடை புகாரி, அமலன் சவராஜா, சிவமணி டீச்சர், அனைவரையும் அழைத்துக்
1: கொண்டாருங்கள். நன்றி
2: நன்றி
0: நன்றி. இதே மாதிரி நீங்கள் எங்கிறதா தொடர்ந்து கால் பண்ணுங்க.
1: 0127 5001
0: அப்படி இல்லன்னு சொன்னா சொல்லுமா? 0127 5001 கால் பண்ணுங்க. துப்பாக்கி திரைப்படத்துக்காக பாடல் வருது, தொடர்ந்து கேட்டு தெரியுங்க. நேர்மை போகுது 5:47.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: நேரம் மாலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: டிஜிட்டல் யுகத்துடன் நாட்டில் இடம்பெறும் சிறுவர துஷ்பிரயோகங்களின் தன்மையும் மாற்றமடைந்து வருவதாக தகவல். தான் கைது செய்யப்படுவதை தவிர்க்க கோரி கோட்டாபய தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம். ஞானசார தேரருக்கு பகிரங்க பிடிபுராந்து வெளிநாடு செல்லவும் தடை. தித்வா சூறாவளியின் பின்னர் உடலட்ட மணிக்கே நாளை கொழும்பிலிருந்து கம்பளைக்கு. கலிபோர்னியாவில் 18 வயதிற்கு குறைவானவர்களுக்கு திருமணம் செய்ய தடை. போர்ட்டுகல் கால்பந்தணியிலிருந்து விலகினார் ரொனால்டோ.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு சிறாரும் அன்பு, பராமரிப்பு, கல்வி மற்றும் பாதுகாப்பிற்கு உரித்துடையவர்கள் என்பதை அதிகம் வலியுறுத்தும் ஒரு நாளாக உலக சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சிறுவர்களின் நலன் சார்ந்த விடயங்கள் மற்றும் அவர்களின் மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, கண்ணியமான வாழ்க்கையை சுட்டிக்காட்டும் வகையில் உலக நாடுகள் சிறுவர் தினத்தை கொண்டாடுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுவர்கள் எதிர்காலத்தை மாத்திரமன்றி நிகழ்காலத்தையும் வடிவமைப்பதில் அதிக பங்களிப்பு செலுத்துபவர்கள் என்பதை இன்றைய நாள் வலியுறுத்தி நிற்கின்றது. பின்னணி எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்குமான வாழ்வியல், வளர்ச்சி மற்றும் கற்றல் சார்ந்த சூழலை உருவாக்குவதன் அவசியத்தையும் உலக சிறுவர் தினமான இன்றைய நாளில் பெரியோர்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. 1954 முதன்முறையாக உலக சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. உலகம் முழுவதிலும் உள்ள சிறுவர்களின் நலன் வாழ்வை மேம்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் சர்வதேச சிறுவர் தினம் அறிவிக்கப்பட்டது. இன்றைய உலகில் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு அமைதியான வாழ்வியல் சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச அமைப்புகள் பல அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. யுத்த சூழல், பொருளாதார நெருக்கடி, வீட்டு வன்முறைகள், ஆட்கடத்தல், பாலியல் துஷ்பிரயோகம் போன்றவற்றினால் சிறுவர்களின் உலகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கிக் கொடுப்பதே இன்றைய காலத்தின் பிரதான தேவையாக உள்ளதென ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூகம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள், கலாச்சார வேறுபாடுகள் போன்ற காரணங்களும் சிறுவர்களின் அபிவிருத்தியில் தாக்கம் செலுத்துகின்றன. இதனால் சிறுவர்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் ஒரு சமூகம் அனைத்து நாடுகளிலும் உருவாக வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் பல அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன. எந்த ஒரு சிறாரும் கைவிடப்படக்கூடாது என்பதே இந்த நாளின் பிரதான நோக்கமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் என்பவர்கள் நாட்டின் பெருமதியான பொக்கிஷம். அவர்களின் உடல் மற்றும் உளநல வாழ்வை பாதுகாத்து முறையான வளர்ச்சிக்கு தேவையான சூழலை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்ற நிலையில் ஜனாதிபதி தனது சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் இந்த விடயத்தை பகிர்ந்துள்ளார். சிறுவர்களின் கற்பனை திறன், எதிர்பார்ப்புகள் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவை நாளைய நாட்டின் போக்கை தீர்மானிக்கின்றது. சிறுவர்களுக்காக நாம் கட்டியெழுப்பும் நாடானது நாளைய தினம் அவர்களிடம் கையளிக்க இருக்கும் நாடு மாத்திரமன்றி இன்று அவர்களின் கனவுகளுக்கு இடமளிக்கும், அவர்களின் குரலை செவிமடுக்கும் மற்றும் அவர்களின் திறமைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கும் நாடாகவும் மாற வேண்டும். கல்வி, சம உரிமை, வழிகாட்டல், சமூக பாதுகாப்பு, விளையாட்டு, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த விடயங்களில் சிறுவர்களுக்கு கூடுதல் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். சமூக ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார சூழல், பௌதீக பின்னணி போன்ற காரணங்கள் சிறுவர்களின் வளர்ச்சி மற்றும் கல்வியில் தாக்கம் செலுத்தக்கூடாது. ஒவ்வொரு சிறாரும் தமது திறமைகளை வெளிப்படுத்தி எதிர்காலத்தை வளமாக்குவதற்கு சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கென நாட்டின் கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சுமையில்லாத ஒரு நவீன கல்வி சீர்திருத்தத்தை நோக்கிய பயணத்தை அரசு ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் முதலாம் திகதி இலங்கையில் ஒரு சிறப்புமிகு தினமாக கொண்டாடப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹனினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த தினத்தில் எமது சிறார்களை கொண்டாடுவது மாத்திரமன்றி நாட்டின் சிரேஷ்ட பிரஜைகளையும் கௌரவிப்பதாக பிரதமர் தனது சிறுவர் மற்றும் முதியோர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். எமது சமூகத்தை வடிவமைத்த தலைமுறைகளுக்கும் அதேபோல் அதன் எதிர்காலத்தை வடிவமைக்க உள்ள தலைமுறைக்குமான எமது பொறுப்பை இன்றைய நாள் நினைவூட்டுகின்றது. திடமான உள்ளங்கள், வளமான சிறுவர்கள் என்ற துணைப்பொருளின் கீழ் இம்முறை உலக சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்கான அடிப்படை தேவைகளாக காணப்படுகின்றன. எனினும் வளமான சிறுபராயத்திற்கு பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, கண்ணியம் மற்றும் அச்சம், வன்முறை, அவமதிப்பு அல்லது பாகுபாடின்றி வளர்வதற்கான சுதந்திரம் ஆகியவையும் அவசியமாகும். பாதுகாப்பான சமூக சூழலை உணரும் பிள்ளை கற்றல் மற்றும் சவால்களை எதிர்கொள்வதற்கான சிறந்த நிலையை அடைய முடியும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர்கள் உலகை எதிர்கொள்ளும் முறைகள் இன்று மாற்றம் பெற்றுள்ளதுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் இதில் அதிக பங்களிப்பு செலுத்துகின்றன. தொழில்நுட்பம் அளப்பரிய வாய்ப்புகளை வழங்குகின்ற அதே வேளை இணையவழி துன்புறுத்தல், தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் மற்றும் சுரண்டல் உள்ளிட்ட புதிய வகையான அழுத்தங்களுக்கும் சிறுவர்கள் முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. இதனால் இத்தகைய சூழலில் சிறுவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் உளநலம் மற்றும் சமூக உளவியல்சார் நல்வாழ்விலும் சமமான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தனது வாழ்த்து செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தம்மை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுத்து உத்தரவிடுமாறு கூறி கோட்டாபே ராஜபக்ச இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹந்த் அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசா நாயக் ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதியரசர்கள் கொண்ட அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டதை தொடர்ந்தே குறித்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கல்குடு அத்தே ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பகிரங்க பிடிவிராந்து பிறப்பித்துள்ளது. அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதேச சொலிசிட்டர் ஜெனரல் தேரருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள திறந்த பிடியாணை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் புலனாய்வு பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் பிடியானையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 29 தேதி ஞானசார தேரர் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்ததாக தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஞானசார தேரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி தமது சேவை பெறுநர் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் எனினும் அவரிடமிருந்து இதுவரை எந்தவொரு ஆலோசனையும் கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். எனினும் அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தும் மருத்துவ அறிக்கையொன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். இந்நிலையில் காணாமல் போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொடவின் மனைவி சந்தியா எக்னலிகொட சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இந்த வழக்கில் தமது கட்சிக்காரரை இடையீட்டு தரப்பாக இணைத்து கருத்துக்களை முன்வைக்க அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் இது நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கு என்பதால் இந்த சந்தர்ப்பத்தில் இடையீடுகள் தொடர்பில் பரிசீலிக்க எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்தனர். முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் பரிசீலித்ததன் பின்னரே ஞானசார தேரருக்கு எதிராக பகிரங்க பிடியாணையை பிறப்பிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. குறித்த பகிரங்க பிடியாணையை பொலிஸ்மா அதிபரூடாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஞானசார தேரரின் வெளிநாட்டு பயணத்தடையை குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தித்வா சூறாவளியினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மலேக ரயில் வீதி மறுசீரமைக்கப்பட்டதன் பின்னர் நாளைய தினம் முதல் மீண்டும் ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. தித்வா சூறாவளியின் பின்னர் ரம்புக்கனே கம்பலிக்கிடையிலான ரயில் வீதியில் 103 இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது. அவற்றில் 36 இடங்களில் பாரியளவு மண் சரிவும் ஏற்பட்டது. அதற்கு மேலதிகமாக புகையிரத வீதிகள் அரித்து செல்லப்பட்டமை, மண்மேடு 67 இடங்களில் சரிந்து வீழ்ந்தமை, ரம்புக்கனை கடுகனாவு இடையில் ரயில் வீதி கட்டமைப்பு காணப்படும் நிலைமைக்கமைய குறித்த பிரதேசத்தை நெருங்க முடியாத நிலையும் ஏற்பட்டது. எனினும் குறித்த நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் புனரமைப்பு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. கொழும்பு கோட்டை பேராதனிய கம்பளிக்கிடையில் நாளை பிற்பகல் முதல் மீண்டும் புகையிரத சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக புகையிரத திணைக்களத்தின் போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்தாா்.

0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் 18 வயதிற்கு குறைவானவர்கள் திருமண பந்தத்தில் இணைவதற்கு தடை விதித்து புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் புதிய சட்டத்தில் கையொப்பமிட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சட்டம் அமலுக்கு வரவுள்ளது. கலிபோர்னியாவில் 18 வயதிற்கும் குறைவானவர்கள் பெற்றோரின் எழுத்து மூல அனுமதி மற்றும் நீதிமன்ற அனுமதியுடன் திருமண பந்தத்தில் இணைவதற்கான சட்ட அனுமதி காணப்பட்டது. எனினும் 18 வயதிற்கும் குறைவானவர்கள் திருமண பந்தத்தில் இணைய தடை விதித்து புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டதை அடுத்து பழைய நடைமுறைகள் அகற்றப்பட்டுள்ளன. கலிபோர்னியாவில் குறித்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டமைக்கான காரணம், தொடர்ச்சியாக வருடக்கணக்கில் சிறுவர் திருமண தடை செய்யுமாறு முன்னெடுக்கப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டமையினாலேயே புதிய சட்ட நடைமுறைகளை அடுத்து சிறுவர் திருமணங்களை தடை செய்து அமெரிக்காவின் 18வது மாநிலமாக கலிபோர்னியா அடையாளப்படுத்தப்படுகிறது. எனினும் மேலும் 32 மாநிலங்களில் 18 வயதிற்கும் குறைவானவர்கள் நிபந்தனைகளின் கீழ் திருமண பந்தத்தில் இணைவதற்கான சட்ட வரம்புகள் காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஈரானை சூழ தொடரும் மோதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணிகள் விமான சேவைகளை தொடர்ந்தும் இடைநிறுத்த கத்தே பசிபிக் விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாய் மற்றும் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரங்களுக்கான பயணிகள் விமான சேவைகள் ஜனவரி 31ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்படுவதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து கத்தே பசிபிக் நிறுவனம் மத்திய கிழக்கு விமான சேவைகளை இடைநிறுத்தும் காலத்தை நீடிப்பது இது 3வது சந்தர்ப்பமாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் தொடர்ந்தும் நிலவும் நிச்சயமற்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஹாங்காங்கை தளமாக கொண்ட கத்தே பசிபிக் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.
0: வசந்தம் FM விளையாட்டு செய்திகள்.
1: போர்ட்டுகல் தேசிய கால்பந்து அணியிலிருந்து விலகுவதாக நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அறிவித்துள்ளார். நேஷனல் லீக் தொடரில் கடந்த 28ஆம் தேதி நோர்வே அணிக்கு எதிரான போட்டியில் ரொனால்டோ ஆரம்ப அணியில் இடம்பெற்றிருக்கவில்லை. அந்த போட்டியில் போர்த்துக்கல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து டென்மார்க் அணியுடனான போட்டிக்கு முன்னதாக ரொனால்டோ அணியுடன் பயிற்சியில் ஈடுபடாத நிலையில் அவர் விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்தது. இது தொடர்பில் போர்த்துக்கல் பயிற்சியாளர் ஜார்ஜ் ஜீசியிடம் கேள்வி எழுப்பப்பட்டபோது ரொனால்டோ தொடர்பில் தமது முடிவே இறுதியானது என தெரிவித்திருந்தார். இதனையடுத்து ரொனால்டோ பயிற்சியாளர் மற்றும் போர்த்துக்கல் கால்பந்து கூட்டமைப்பின் தலைவர் ஆகியோருக்கிடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அந்த சந்திப்பின் பின்னர் தேசிய அணியின் பயிற்சி முகாமிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக ரொனால்டோ தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: டிஜிட்டல் யுகத்துடன் நாட்டில் இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோகங்களின் தன்மையும் மாற்றமடைந்து வருவதாக தகவல். தான் கைது செய்யப்படுவதை தவிர்க்க கோரி கோட்டாபே தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம். ஞானசார தேரருக்கு பகிரங்க பிடிபிராந்து வெளிநாடு செல்லவும் தடை. திவ்வா சூறாவளியின் பின்னர் உடரட்ட மணிக்கே நாளை கொழும்பிலிருந்து கம்பளைக்கு. கலிபோர்னியா மாநிலத்தில் 18 வயதிற்கும் குறைவானவர்களுக்கு திருமணம் செய்ய தடை. போர்ட்டுகல் கால்பந்து அணியிலிருந்து விலகினார் ரொனால்டோ. இத்துடன் வசந்தம் FM-இன் மாலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேர்கள் இப்போது முதல் நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அத கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3126 வெற்றி இலக்கங்கள் முறையே 9 39 52 70. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 9 39 52 70. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. ராசி அந்தஸ்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 5012 வெற்றி இலக்கங்கள் முறையே 7 9 33 57. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 7 9 33 57. வெற்றியீட்டிய ராசி மீனம். மீண்டும் ஒருமுறை ராசி மீனம். சுப்பிர தன சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 5034 வெற்றி இலக்கங்கள் முறையே 8 6 9 6 0 0. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 8 6 9 6 0 0. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எல். ஜெய சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 508 வெற்றி இலக்கங்கள் முறையே 9 6 0 0. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 9 6 0 0. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எல். சூப்பர் பவுலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3300 வெற்றி இலக்கங்கள் முறையே 22 64 68 73. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 22 64 68 73. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எய்ச். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எய்ச். சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5461 வெற்றி இலக்கங்கள் முறையே 14 35 40 65. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 14 35 40 65. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எஃப். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எஃப். கப்பர்க்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 2476 வெற்றி இலக்கங்கள் முறையே 3 37 52 69. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 3 37 52 69. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து டபிள்யூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டபிள்யூ. சூப்பர் இலக்கம் 35. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 35. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 1130 வெற்றி இலக்கங்கள் முறையே 19 33 42. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 19 33 42. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காலத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள்.
1: நிறமார்க 26 நாடு முழுவதும் வசந்தம் FM 102.8
2: உங்கள் எதிர்கால உயர் கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
4: அனுசரணை.
0: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
5: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
6: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
5: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
7: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
8: சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு அரவ

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

சர்வதேச சிறுவர் தினம் இன்று. சிறுவர்களை மகிழ்விக்கும் நோக்கிலும் அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நோக்குடனும் அவர்களுக்கென்று ஒரு தினமும் வகுக்கப்பட்டு உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகின்றது. அதுதான் சர்வதேச சிறுவர் தினமாகிய அக்டோபர் முதலாம் திகதி. 1954 ஆண்டில் சிறுவர் தினம் சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட வேண்டியதன் அவசியத்தை ஐநாவலி 18 வயதுக்கு குறைந்த சகலரும் சிறுவர்கள் என ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 1990 ஆண்டு டிசம்பர் மாதம் 20 திகதி சர்வதேச ரீதியில் அமுலுக்கு கொண்டு வரப்பட்ட சிறுவர் உரிமை பிரகடனத்தில் 1991 ஆண்டு இலங்கையும் கைச்சாத்திட்டுள்ளது. உலகில் வாழ்கின்ற மக்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் சிறுவர்களாக காணப்படுகின்றனர் என கூறப்படுகிறது. சிறுவர்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் அவர்களது கருத்துகளுக்கு செவிசாய்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலேயே சிறுவர் தினம் சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சிறுவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதில் சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்டங்களின் பங்கினை மறுப்பதற்கில்லை. சிறுவர்

அவர்களது கருத்துகளுக்கு சரிசாய்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலேயே சிறுவர் தினம் சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சிறுவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதில் சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்டங்களின் பங்கினை மறுப்பதற்கில்லை. சிறுவர்

0: முதியோரை நாம் என்றும் அன்பாக பராமரிப்போம், சிறுவர்களை பாதுகாப்போம். அத்தோடு உலகிலுள்ள மதிப்பிற்குரிய முதியோர் அனைவருக்கும் வசந்தத்தின் இனிய முதியோர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள், இன்றைய நாள் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இந்நாளில் வசந்தத்தின் ஸ்டானாக ஜொலித்துக் கொண்டே இருக்கிறார் பாடகி அருணி. நியூ திரைப்படத்துக்காக இந்த பாடல்

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: விஸ்வநாதன்
2: இதுக்கு மேல பேசினா அடுத்த வீட்டுல அக்கா எல்லாம் வந்துருவாங்க வெளியில. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
1: என்ன
2: ஒரு பக்தி மயம், என்ன ஒரு வசந்தத்தின் மீதான காதல். நல்ல பாட்டு ஒண்ணு காலையில இருந்து வர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்கல்ல? மனசெலவுல சிறுவர்களா வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்களும், தெரியுமா? ஆமா ஆமா ஆமா, சிறுவர்கள் தான், ஆனா கொஞ்சம் பெருத்த உருவமா இருக்கும் அதுதான். சரி ஓகே, இல்ல எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னதா, நீங்க சொன்னதா நாங்க சொல்லிடுறோம். சரியா
1: சார், இந்த காவத்த நீலகாத மர்மங்களோட சரியான மர்மங்களான சிலையான பேச்சா, மணவத்தல் மர்ம சங்கிக்கான மகளான அப்படி இலக்கன், கட்டாளக மர்ம ஜெகனான சிலை, சிறுவர் தினம் வாழ்த்து, அனைத்து சிறுவர் தினம் பிள்ளைகளுக்கும் வாழ்த்து தெரியும், உங்களுக்கும் வாழ்த்து தெரியும். நன்றி வணக்கம் சார்.
2: நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு முதியவர் தினம் வாழ்த்துக்கள் சொல்றோம். சரியா,
1: நன்றி,
2: எங்களையும் சிறுவர்களா மதிச்சு நீங்க வாழ்த்துட்டு போயிருக்கீங்க, அதுக்காக எங்களுக்கு சூப்பரான பாடல் தரம். கேளுங்க, நிரம்பி போது. எட்டு மணிக்கு வீட்டுக்கு எப்படா வீட்டுக்கு போக இருக்க வேண்டியது. நிரம்பி போது 6:46.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

மணித்தியாலத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல்.

0: காலத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள்.
1: சிறுவர் தினத்துல உங்க எல்லாருமே, சிறுவர் தினத்துல மாத்திரம் இல்ல முதியோர் தினத்திலயும் வந்து உங்க எல்லாருமே சந்திச்சு அப்படியே ஒரு ரெண்டு அவரை வந்து போயிட்டு இருக்குல்ல.
2: சரோஜினி
1: நீங்க தானா? எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருமே.
1: எப்படி பாருங்க, உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு மருமகள் வந்து கிடைச்சிருக்காங்க பாருங்க. மருமகள் நல்லா சமைப்பாங்களா? உண்மை உண்மை உண்மையா சொல்லுங்க. உண்மையாலுமே நல்லா சமைப்பாங்க. அப்படியா? பாடல் கேக்க.
2: அன்பான அறிவிப்பாளர் உங்கள் இருவருக்கும், பனாவத்தை ஆர்த்த விஸ்வநாதன், சோமஸ்ரீ, சின்னையா மகாதேவன், இமானுவேல், சுலைமான், சண்முகநாதன், மும்தாஜ், வேதம், அருள்மொழி, சாந்தினி, ராஜலட்சுமி, அசான், இவர்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
3: அதே
1: மாதிரி முதல்ல வந்து வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, புத்தளத்துல இருந்து வீட்லயே வந்து இந்த டெய்லர் ஷாப் எல்லாம் வச்சு அந்த அந்த துணி எல்லாம் வெட்டுறது தைக்கிறது இந்த மாதிரி வேலையை வந்து செய்து கொண்டு இருக்காங்களாம். எங்களுக்கு நல்ல ஒரு பாடல் தாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் சேர்த்து இப்ப பாடல் வருது கேளுங்க.

0: நேரம் 7:17 ஆகி கொண்டு இருக்கிறது. கேட்டு இருக்கிறது வசந்தம் எக்ஸ்பிரஸ்.
1: ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பாடல்.
0: ஆமா, நல்ல பாட்டு தானே. இப்ப வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
2: வாகனேரி இருந்து கோகிலன்.
0: கோகிலன், ஏன் அமைதியா கதைக்கிறீங்க?
2: என்ன
0: சமையல்? என்ன
2: மீன்?
0: பாறை மீன். அப்புறம்
2: என்னங்க
0: மீனை கழுகுறது இல்ல, அதெல்லாம் வெட்டி அழகா போட்டு
2: ஆலங்குளம் பசிக்கும் முதல் என்ன தங்கச்சி காரணம்? நான் வேலை செய்யும் அத்து போஸ் பத்து துறை அறிமொழி அக்கா ஆட்டோ விஸ்வநாதன். உங்க இருவருக்கும் அத்தனை சொந்த வந்தோம், எல்லாருக்கும் அங்கே
1: போமாக்கா.
2: கேக்குற பாட்டு வருவீங்களா?
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: கஜினி படத்துல இருந்து சுட்டும்பீடி
0: சுடரே பாடுங்க. சுட்டும்பீலி சுடரே
2: நீங்களே படிக்கிறீங்க, அப்புறம் என்ன நான் பாடுறேன்.
0: சரி சரி, கண்டிப்பா தானும் கேட்டுட்டு சரியா? ஓகே, பை பாய். நேரம் இப்போது 7:20. அப்புறம் பாட்டு கேட்கிற நேரம் இது. போடுவோமா பாட்டை?

0: உலகால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. 2 இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய். அல்லது இ-பைக் ஒன்று. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை. வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
4: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
5: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
6: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
7: சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: குட்டி செல்லாருக்கும் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே.
2: Today, I'm going to speak about how can we prevent dengue. Dengue is a serious disease caused by a virus and spreaded by infected Aedes mosquitoes. But the most important thing is we can prevent dengue if we work together. My dear friends, mosquitoes do not need a big pond to breed. Even a small amount of stagnant water in a bottle, flower pot, coconut shells, or even a discarded container can become a breeding place. So let us work together. I will remind others to do the same. Stop the breeding. Stop the spread. Stop dengue. Thank you.
3: Vasantham FM.
1: Kutti sellarukum Happy Children's Day.

0: கோகிலன் கேட்ட பாடல் கஜினி திரைப்படத்துக்காக கேட்டீங்க. நேரம் இப்போது 7:34 நிமிடம் ஆயிட்டு இருக்கு.
1: இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: ஹலோ,
2: மார்கெட்
0: என்ன வணக்கத்தோட நிப்பாண்டி நீ? அடுத்தது அப்படியே கண்டினியூ போகணுமா இல்லையா?
2: கூட அதனால கொஞ்சம் தூரம் போனேன்.
0: அப்படி, சரி சரி. பாருங்க வெளியில பாருங்க, ஒரு பலாமரம் இருக்கு, அதுக்கு போய் பக்கத்துல இல்லைங்க. என்னங்க நீங்க வீட்டு வெளியில பலாமரம் இல்லையா? என்ன கறி வீட்ல?
2: இன்னைக்கு
0: கடலைக்கறி வைப்பது எப்படி? இல்ல கடலை வேண்டாம், பொலஸ் கறி சொல்லுங்க. பொலஸ் தான் நல்லா கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி சிக்கன் மாதிரி.
2: இல்ல
0: கடலை வேணாம், கடலை வேணாம், கடலை விட்டுருவோம். நம்ம வந்து பொலஸ்க்கு போயிடலாம். இப்போ கறியை எப்படி வைக்கிறீங்கன்னா சிரிக்கிறீங்க. பாருங்க, ஒரு சமையல் வல்லுநரா உங்களை நான் மாட்டிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஷோலையும் பாத்தீங்கன்னா. சரி, இப்ப எல்லாம் கேட்டுக்கோங்க. புலஸ்கறி வந்து மாங்கட் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கறத இப்ப சொல்ல போறாங்க.
2: புலஸ்கறி நான் நல்லா வைப்பேன்.
0: அப்படியா? சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். சொல்லுங்களேன் முதல்ல. புலஸ்கறி
2: வைக்கிறான்னா நல்லா ஒரு ரெண்டு தேங்காய் ஊத்தணும், பால், ஒரு கறி, ஒரு புலஸ்காய்க்கு.
0: எப்படி புலஸ்காய் வெட்டுறதுல ஒண்ணு இல்ல, புலஸ்காய்க்கு மேலேயே பால் ஊத்தணும். அப்படியா?
2: ஆமா, ரெண்டு தேங்காய், ரெண்டு தேங்காய் பால் புலஸ்காய் வெட்டி எடுத்துட்டு ரெண்டு தேங்காய் பால் ஊத்தி எல்லா சாமானும் போடணும். சரக்கு தூள், கொச்சிக்காத்தூள், வெங்காயம், கருவேப்பிள்ளு, ரம்ப,
0: கருவேப்பட்டை
2: எல்லாம் போடணும்.
0: போட்டுட்டோம்.
2: கிராம்பு நெட்டியும் போடணும். நச்சு
0: சரி, போட்டுட்டோம்.
2: போட்டுட்டு அடுப்புல வைக்க வேண்டியதுதான். மூடி குறைஞ்ச நெருப்புல,
0: குறைஞ்ச நெருப்புல,
2: ரொம்ப பெரிய நெருப்பு போடாம கேஸ கூட்டாம குறைச்சு வைக்கணும்.
0: பாட்டு
2: கேக்க
0: பேசுங்க.
2: உங்களுக்காகவும் வசந்த சொந்த மனைவருக்காகவும் எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க பள்ளிக்கு தோட்டத்துல, அவங்களுக்காகவும் கேப்போம்.
0: சொந்தக்காரங்க எல்லாம் வச்சு குடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம்?
2: அங்க நல்லா சமைச்சு குடுத்துருக்கீங்க எல்லாருக்கும்.
0: வீட்டுக்கு வந்தாங்க. நாளைக்கு நீங்க கால் பண்ணும் போது நீங்க பேசக்கூடாது, கணவர் தான் பேசணும், அவர்கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
3: தும் சக் தும் தும் தும் சக்.

0: 96.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி ஹரிணி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க. நேர்மை போது 7:48.
1: இந்த நேரத்துல எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்
2: அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம்.
2: யாரு அக்கா? திருவர் தின வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன் அக்கா. அப்படியே முதியோர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லுறேன் அக்கா.
0: நன்றி. ரெண்டுமே நாங்க தான், ரெண்டுமே இடைப்பட்ட இடத்துலதான் இருக்கோம். என்ன பண்ணிருக்கீங்க? யாரு இது பேசுறது?
2: அண்ணா நாகஸ்தானில இருந்து ஐயத்திரை சண்முகநாதன்.
0: அப்படியா? என்ன என்ன பண்ணிருக்கீங்க?
2: சரியா
0: நல்லா தூங்கணும்.
2: நல்லா தூங்கலாதண்ணா?
0: ஏன்
2: நல்லா எப்படி நான் தூங்குறது?
0: வாழ்த்துக்கள் சேர்ந்து பாட்டு கேட்டுருவோம். போ
2: பேர்களை
0: சொல்லுங்க.
2: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் முருகையா குடும்பம், திருக்கல்வம், யோகேஸ்வரன், சந்திரமோகன் மற்றும் சத்தீஷ்ல வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்கும், மற்றும் பாதுகை சின்ன தம்பி, விஜய தம்பிராஜா, கணேஷ் குடும்பம், கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மங்கின் ஏகாம்பரம், கொச்சிக்கடை ஈடன் ஐயா, ஆட்டோ விஸ்வநாதன், வசந்தகுமார் மற்றும் சகோதரி சரோஜினி, வட்டவலை ருக்மணி, நாகஸ்தானில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரகலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உங்கள் இருவர்களுக்கும் நன்றி வணக்கம் அண்ணா.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இப்ப பாட்டு வருது கேளுங்க. நிரம்பி போது 7:50.

0: music streaming in Sri Lanka. Wasn't the FM, 102.6, 102.8.
1: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள பாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும்

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கிட்டிருக்கீங்க. நேர்மை போது 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

மணித்தியாலத்தின் சிறுவர் தின சிறப்பு பாடல்.

0: மலையாளத்தின் சிறுவர்தின சிறப்பு பாடல் கேட்டீர்கள்.
1: சிறுவர் தினத்துல இந்த வசந்தம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா வந்து போயிட்டு இருக்கு. சிறுவர்களுக்கான ஸ்பெஷலான செக்மெண்ட்ஸ் அவங்களுடைய வாய்ஸ்ல போயிட்டு இருக்கு. அது நேரத்துல முதல் மனிதால பாடல் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கானதாகவே நாங்க டெடிகேட் பண்ணிட்டு இருக்கோம்.
2: ஆமா ஆமா, இப்போ எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் வணக்கம்.
3: தயாளன் மேடம்.
2: தயாளன் எப்படி இருக்கீங்க?
3: ரெண்டு வரிகள் சொன்னேன் சார்.
1: நான் சொல்லுங்க சொல்லுங்க.
3: பிள்ளை

0: நன்றி நன்றி. என்ன ரெண்டு லைனோட முடிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி அண்ட் பிரபு அண்ணா, வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சியோடு பண்டாரவளையிலிருந்து வினோத் அண்ணா, வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினாஸ் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி ஹாய் தலா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஸ்ரீ ஸ்ரூபிக்கும் வணக்கம். நாங்களும் பாடல் கேட்கிறோம், இங்கிரிய ரவி கேட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்களும் எங்கிருந்தாலும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0712-275-1
1: அதே போல 0712-275-1
0: வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம்.
1: எங்களுடைய வாட்ஸ்அப்பிலுக்கு பாருது 0746-47-47-106
0: நிறமேட்டு 6 ஆகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸோடு நீங்கள்

0: நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education.
0: Powered by ITN.

0: நேரம் 20:20, அதாவது 8:20 ஆயிட்டு இருக்கு. நாம வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க இப்போ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிரிப்பு சிரிப்பு தான் உங்களோட சிரிப்பு. நாங்க நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி கேட்டுட்டா இருக்கீங்க?
2: சந்தோஷம்.
0: அப்படியா? புரியுதானே சொல்றீங்க?
2: தோணுது.
0: மலையாள
2: சிறுவர் குழந்தைகளை எல்லாருக்குன்னு நான் வாழ்த்து சொல்றேன். வேண்டது முதியவர் தினவுக்கும் வாழ்த்து
1: சொல்றேன். அப்புறம் சாப்பிட்டீங்களா?
0: நல்லா சாப்பிடுங்க. நல்ல பாட்டு ஒன்று தரும். யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்ப பாடல் கேட்க?
2: இந்த பாட்டு முடிஞ்சாதாங்க. இங்கவுடைய படத்துல இருந்து மலரோடு பிறந்தவளாம், நிலவோடு வளர்ந்தவளாம், உயிரோடு கலந்தவளாம், இவர்தான் அந்த பாட்டு தாங்க.
0: நல்ல பாட்டுங்களே. பாருங்க, வயசு கேட்டு இப்போ எவ்வளவு காலம் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. திரும்ப கேக்குறதுல சந்தோஷம். சரி, எல்லாருக்கும் பாட்டு கேக்கலாம். ரொம்ப நன்றி. உவாகலையிலிருந்து ஜெகதீசன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாராம். எல்லாருக்கும் பாடல் தாங்கன்னு சொல்லி இருந்தாரு. அவருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கும் பாடல் ஒண்ணு தாங்க. பிரபு அண்ட் ஸ்ரீ ஸ்ரூவி வணக்கம் சொல்லி இருக்கிறாரு. வணக்கம், அவரோட பேர் தான் சொல்லல. சரி, ஓகே. ஹஸ்பண்ட் ஜெகனுக்காகவும் மகன் அஸ்வின் யஸ்வின் எல்லோருக்கும் பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை சொல்ல மறந்துட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் நம்ம பாடல் கேட்கலாம். இப்போது வருகிறது பாடல்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நடக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
4: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம்.
5: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலை மிருக காட்சி சாலை.
6: அக்டோபர் 3rd சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
7: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: எரும்பெட்டு மணி 37 நிமிடமாக கொண்டு இருக்கிறது. கேட்டு இருக்கிறது வசந்தம் எக்ஸ்பிரஸ்.
1: இப்போ எங்க கூட போய் சார். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: சிவபிரகாஷ்.
0: சிவபிரகாஷ். ஓகே, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிவபிரகாஷ்?
2: அப்படியா,
0: நீங்க தான் சமையலா? ஒரு தடவை
2: சொல்லிருக்கீங்களா?
0: வணக்கம் வணக்கம். சிறுவர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பக்கத்துல அக்கா இருக்கீங்க தானே? பேசுங்க அக்கா.
1: சிறுவர் தின வாழ்த்துக்கள்மா.
3: Thank you.
0: சரி, என்ன அப்பா வந்து அம்மாட்ட சொல்லுவாரா சமையல் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு
3: சொல்லி? ஏ, நல்லா இருக்குன்னு சொல்லாதே.
0: போய் சொல்லுட, பக்கத்துல இருந்து அப்ப சொல்லி குடுக்கறாரு தானே. இப்படி சொல்லல, இன்னைக்கு கோழி கறி உனக்கு இல்ல இல்லையா? அம்மா நல்லா சமைப்பாங்களா?
3: நல்லா சமைப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர். இப்ப சொல்லுங்க பாப்பா, யாருக்கெல்லாம் நீங்க விஷ் பண்ண போறீங்க? யாருக்கெல்லாம் பாட்டு கேட்போம் இப்போ? உங்க அக்காவா?
2: இல்ல இல்ல.
0: சரி, கொடுங்க கொடுங்க பேசலாம்.
3: ஹலோ
0: ஹலோ அக்கா.
3: அக்கா?
0: சரி ஓகே, நீங்க தான் அவருக்கு நீங்க அக்காவா இல்லன்னா தங்கச்சியா?
3: அவருக்கு நான் மகள்.
0: யாருக்கெல்லாம்

சரி சரி ஓகே, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து இப்ப வந்து பாட்டு கேட்போம் சரியா? ஓகே ரொம்ப நன்றி, பை பாய். ஓகே சரி மக்களே, இதே மாதிரி நீங்களும் எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க. இப்போ வணக்கம் எல்லாருக்கும், சிறுவர் தின வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் கொள்றோம். அப்புறம் யாருது, நிலுக்ஷன், பிரதீபன், பிரதீசன், மீதேஷ், ராகவ் மற்றும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிற எல்லாருக்குமே கொழும்பு மூடு மூண்டு கொல்லுப்பட்டியில இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாதான் யாருது, எஸ் ஜெகதீசன். எல்லாரும் சேர்த்து நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். Sokat no pohat no bolat no sokat no pohat

0: உலகின் நட்சத்திரம்.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறார்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: அடிப்பெரிய கூட்டு பேர்.
2: 102.6 102.8
3: லெஜண்ட் சார் நீங்க.
4: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education
1: powered by ITN. You hold the key to my heart. Wasn't the FM.
5: குட்டிஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.
6: Hi sir, my name is F.O. Fahima Mariha.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. இவ்வளவு நேரமும் சூப்பரான பாடல்லாம் உங்களுக்காக நாங்க தந்திருந்தோம். இந்த பாட்டோட நாங்களும் விடைபெற போகிறோம். தொடர்ந்தும் வசந்த நிலாவோடு
1: உங்களுடன் கழகத்தில் சங்கர்.
0: சரி, மீண்டும் மாற்று பருவ நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்பாக சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள். நான் என்று உங்கள் அன்பின் அமிர்தலிங்கம் பிரபு.
1: நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
0: குட் நைட் மக்களே.

நன்றி ஸ்ரீசூபி மற்றும் பிரபு நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9:00.

0: வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுதனில் எல்லாவற்றையுமே மறந்து உழைத்து கலைத்த நிமிடங்கள் எல்லாமே மாறி இப்போது உறங்கு செல்லும் இந்த நேரம், ஏதோ ஒரு துன்பம், சோகம், கவலை இதெல்லாம் நமக்குள்ளே எப்போதுமே இருக்கும். அதுவும் இந்த நோய்க்கும் பேய்க்கும் இரவுல கொண்டாட்டங்கிற மாதிரி இந்த மாதிரியான கவலைகளுக்கும் இரவான கொண்டாட்டமாகிறோம். இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் இசையோடு இந்த காயங்களுக்கு மருந்து போட நீங்களும் வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0112-2775-001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா 0760-4-7-1026 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக கூட இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லை யாரோடையுமே பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை, கவலைகளை, கவிதைகளை கூட பதிவிடலாம். நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன். இப்போது முதலாவதாக நம்மளோட இணைந்திருக்கிறாங்க நௌஷாத். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் நௌஷாத், எப்படி இருக்கீங்க?
1: நான் மிகவும் நலமாக இருக்கிறேன்.
0: நானும் நலமாக இருக்கிறேன். உங்கள் ஊர் எல்லாம் எப்படி இருக்கு? சில நேரம் காதல் தான் வாட்டும்னு பார்த்தா இப்படி காலமும் வாட்டி எடுக்குது நம்மள. சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: ஆமா சார், அதாவது காரியாலயம் சார்பாகவும் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பாடல் கேட்பது அண்ணாச்சனை சொன்னங்கள் அனைவருக்காகவும் அம்மாவுடைய ஜெமிலா அம்மாவுடையாச்சாக்கும் உங்களை கேட்டு ஒரு பாடல் சார். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. பொதுவாக எல்லோருக்குமே எல்லா விடயங்களுமே பிடிக்கும், ஒத்த சிந்தனைகள் இருக்கும். எப்போதுமே இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல தவறுதலாகவோ சரி அல்லது தவறாகவோ சரி அல்லது சரியாகவோ ஒரு பிரிவு வர்றது அப்படிங்கிறது உண்மைதான். அப்படி இருக்கும்போது எல்லாமே பிடித்து போன உனக்கு ஏன் என்னை மட்டும் பிடிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும் இல்லையா? இன்றைய தினம் அதுக்கான விடையை கொஞ்சம் தேடி பார்க்கலாம்.

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ட் ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
2: You hold the key to my heart. Wasn't the FM.
3: வாழ்க்கையில நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அது சகஜம்தான். அதுக்காக உண்மையை மட்டும் மறைக்க கூடாது. உண்மையை சொல்றதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி கடவுள் நிச்சயமா நமக்கு கொடுப்பார்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். சில உண்மைகள் சொன்ன பிறகுதான் அதன் அர்த்தமும் பாரமுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொல்லிய பிறகுதான் தோணும் இதற்கு நாம சொல்லாமலே இருந்திருக்கலாமே. காரணம், பொய்கள் தரும் இனிமையை விட உண்மை சில நேரம் ரொம்ப பாரமாக இருக்கும். இந்த பாரத்தை தாங்கிக்கலாம் அப்படின்னு நாம் நினைப்போம், ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அந்த பாரத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இருந்தாலும் காலமும் இசையும் எல்லாவற்றுக்குமே மருந்தாக மாறும் இல்லையா? அதுபோல தான் பாரமான விடயங்களை கூட காலம் செல்ல செல்ல இந்த கவலைகளையும் கண்ணீரையும் தேற்றிச் செல்லும். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்னோட வசந்த நிலாவில். 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களோட, அப்படியும் இல்லைன்னா 0764-0472-6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் கவிதைகளையும் விருப்பங்களையும் கூட பதிவிடலாம். சேர்த்துக் கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன். இப்போது யாரெல்லாம் வந்திருக்காங்க ஃபேஸ்புக்கினோடாக அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 5 ரோஸ் ரசா நான் கரைப்பற்றிலிருந்து வந்திருக்காங்க. வணக்கங்களோடு அந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாரு. வெண்மதி வெண்மதி பாடலுடன் வணக்கம் ஜி அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சிராஜ் வந்திருக்காங்க. இரவு வணக்கம், மூதூர் பட்டித்தில் வடிவேல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். வாகரையிலிருந்து சிவேந்திரன். இனி இரவு வணக்கங்களோடு கின்யா மாரூஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. சந்தோஷமான வணக்கம் அனைத்து சிறுவர்களுக்கும், இனிய சிறுவர் தின வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள், என்னை இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நானோவிலிருந்து அருணசுதன் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. பண்டாரவிலை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், ஷபினாஷ் எல்லாரும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்மோடுவையிலிருந்து மனோ வந்திருக்காரு. ஐயண்ணா இனிய இரவு வணக்கம். நவீன் ஹட்டன்லேருந்து வந்திருக்காரு. வணக்கம் சார், நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவலை சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு இணைந்திருக்கிறாங்க. இரவு வணக்கங்களோட நிர்மலா பாலா வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோட தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் வந்திருக்காரு. மூதூர் பட்டியத்திலிருந்து கமல்ஹாசன், யசோதா வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கங்களோட சென்னையிலிருந்து வந்திருக்காரு சிவராம் நாகராஜன். வணக்கங்களோட பாலகார்த்திகா வந்திருக்காங்க. வணக்கங்களோடு வந்திருக்காங்க கொழும்பு 14-லிருந்து மும்தாஸ் பேகம். இரவு வணக்கங்களோடு கரோலின் ஆகாஷ் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் வணக்கங்களை தெரிவிக்கிறதோட மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்த ஏதோ ஒரு சோகம், ஒரு நிகழ்வு அல்லது யாரோ ஒருவரின் பிரிவு, அதை பற்றிய கவிதைகளை கூட வாட்ஸ்அப்பினூடாக, அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக்கினூடாக கூட பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து மெனிந்து கொள்ளுங்கள் வசந்த நிலாவோடு.

0: சில்ட்ரன்ஸ் டே.
1: சின்ன சின்ன பறவை, சின்ன சின்ன பறவை, யானை சிட்டுக்குருவி, தேடி தேடி தேடுவது என்ன சிட்டுக்குருவி, என்ன வேண்டும் என்ன வேண்டும் சிட்டுக்குருவி, என்னிடனே சொல்ல வேண்டும் சிட்டுக்குருவி. எனது பெயர் எஸ் டாட் மோகன வர்ஷினி. நான் தரம் நான்கில் கல்வி கேட்கிறேன். எனது வயது ஒன்பது. எனது பாடசாலையின் பெயர் கே திகரகட முஸ்லிம் மகாவித்யாலயம். அனைவருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள்.
2: குட்டிஸ் எல்லாருக்கும் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே.

0: வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இருளும் நினைவும் ஒன்று சேரும்போது இந்த இதயத்திற்கு கொஞ்சம் ஆறுதல் தேவைப்படும் இல்லையா? அந்த ஆறுதலை வார்த்தைகளாக இல்லாமல் இசையாக தருவது எனது முயற்சி இந்த வசந்த நிலாவில். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க என்னோடு. இப்போது மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி வந்திருக்காரு. வணக்கம் சிவமூர்த்தி.
1: வணக்கம.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். இரவு நேரம் சாப்பாடு தானே சாப்பிட்டேன். சொல்லுங்க சிவமூர்த்தி, அப்புறம் உங்களிடம் என்ன கவலை எல்லாம் கேட்க நான் ரெடியா இல்ல. காரணம் ஒரு முறை கவலைகளை மறந்து கவனமாக இருங்க இல்லையா? சரி சிவமூர்த்தி, யாரெல்லாம்
1: சிவத்தினம் கொண்டாட அனைத்து உள்ளங்களுக்கும் வசந்த உருவாக்கும் மதத்துல எங்கள் வெள்ளவத்தை அகஸ்டிகா அவர் இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கா, ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லி கண்டு கொண்டு எல்லோருக்கும் வசந்த உங்களுக்கும் சேர்ந்து உங்களுக்கும்
0: நன்றி.
1: நன்றி.
0: சில நேரம் சில பொழுது யாருக்காகவோ எங்கி தவிப்பதை விட இதுதான் இயல்பு அப்படின்னு எண்ணி அமைதியா இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நம் இதயத்திற்கு ஆறுதல் தரும் இல்லையா? அந்த மாதிரியான ஆறுதலை கொஞ்சம் இசையோடு இணைந்து தேடுவோம் நாமும். இணைந்து கொள்ளுங்க. 01-2-775-0-1 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா 0-6-0-4-7-102-6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம்.

0: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
3: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
4: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

0: கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இரண்டாவது மனத்தை அழைத்துக்கொள் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760 4702 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக கூட இணைத்து கொள்ளலாம். அல்லது ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசந்தம் எஃப்எம் பக்கத்தில் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்கள் கவிதைகளை கூட இணைத்து கொள்ளலாம். இப்போது நம்மளோட உரையாட மோஜி தந்திருக்காரு. வணக்கம்.
1: ஹலோ சார். வணக்கம். நான் தூப்பூர் செல்வனார் மோஜி.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். சூப்பராக சார். எப்படி சொன்னீங்களா சார்?
0: ஓ, நானும் நலமாக இருக்கிறேன். உங்களோட ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: ஓ சார், ஊரில் நல்லா இதாக இருக்கு.
0: ம், இரவுல சாதாரணமாக என்ன மாதிரியான பாடல்கள் கேட்பதற்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
1: சார்? எனக்கு இப்போ நீங்கள் போட்ட பாடல் தான் நல்லா பிடிச்ச பாடல் சார். வசீகராஜில் மேரேஜ் என்றால் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: அட அடா, ஆனால் அந்த பாடல் இப்போ தர முடியாதனால வசீகரால இருந்து வேற பாட்டு தந்துருந்தோம் இல்லையா?
1: ஓ சார், அந்த பாட்டு கொஞ்சம் முடிஞ்சா சார பாருங்க சார்.
0: ஏன் அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு மேரேஜ் நடக்கக்குள்ள அந்த பாட்டு நான் கேட்ட ஞாபகம் சார் எனக்கு. அதாவது எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும்.
0: ஆஹா, இன்னைக்கு வரைக்குமே அதே சந்தோஷம் இருக்கா என்ன? அடிக்கடி அந்த பாடல நீங்களே கேட்டு பாத்துப்பீங்களா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள முடியாத பாடலுக்காக?
1: எனது குடும்ப உறவுகளுக்காக மற்றும் கம்பா மஜத்னானா வத்தல் ஐயா கண்ணு பரிந்துர அருள்மொழி தோப்பூர் ஹரிவாசர் மற்றும் வசந்த உள்ள அனைத்து உள்ளங்களுக்காக முக்கியமா உங்களுக்காக தேவைப்படுது.
0: நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க. வெள்ளவத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சங்கர்னு சொல்லி பசரையூர்லேருந்து எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் பாசையூர் இன்ஷாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மைல் தம்பி இக்பால் எல்லோரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சனி கொஸ்லாந்தையிலேருந்து வந்திருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லி மாஹி சசி வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர் புஷ்பராஜ் அண்ணா, நானும் வசந்தெல்லாம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சியில் எங்களையும் இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பேருவலையிலிருந்து ஜமத் மாவத்தை நசார் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வளமை போல நிகழ்ச்சியோடு நானும் நட்பிடி முனை எம்டிஏ சத்தார் வந்திருக்காராம், ஓய்வு நிலை அதிபர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இனி இரவு வணக்கம் கிளவன்டன் ஹட்டன்லேருந்து அங்கமுத்து குணசீலன் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறாராம். அவருக்கு ஒரு எஸ்பிவி பாடல் வேணும்னு கேட்டிருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சியின் பாடல் தெரிவுகள் அருமை வாழ்த்துக்கள். கிண்ணியா குறிஞ்சாங்கிணியிலிருந்து அசூர்தி நூர்ஜகான் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் ப்ரோ, இரவு நேர வணக்கம், நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு தான், பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லி இங்கிரி ரவி வந்திருக்காரு. ராஜகோபால் பாலா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கங்களோடு ஜனனி ஜெயந்தன் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் சங்கர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. பலாங்குடியிலேருந்து குமாரி வந்திருக்காங்க. நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 நோட் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் சங்கர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. பலாங்குடியிலேருந்து குமாரி வந்திருக்காங்க. நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா 0760 4702 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளலாம், அல்லது ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312 765 0001 அல்லது 0312 765 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக இப்போது சபமல் கந்தை பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்கார். வணக்கம்.
1: அன்பான இருவனர் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். உங்க ஊர் எப்படி இருக்கு?
1: ஊரெல்லாம் ஒரே வெயிலா இருக்கு இன்னைக்கு.
0: பரவாயில்ல, இரவு நேரத்திலே வெயிலா இருக்கு உங்களுக்கு எல்லாம்.
1: கொஞ்சம் அனுப்பிவிடவா?
0: தயவு செய்து அனுப்பிவிடுங்க. வெயிலோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமா.
0: சிறு வயதா இருந்தா வெயிலோட விளையாடின்னு சொல்லி விளையாடிட்டாவும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப வேலை செய்யணுமே.
1: வியாபாரம்
0: எல்லாம் பரவாயில்லையா இந்த நாட்கள்ல?
1: கடந்த நாட்கள் கொஞ்சம் இருந்தது,
0: பரவாயில்ல இல்லையா? சரி, பரவாயில்ல. அடுத்து பண்டிகை காலங்கள் எல்லாம் வருது.
1: பண்டிகை காலம் வர நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
0: அதிகமாக இருக்கும் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம் இந்த பாடலுக்காக? வசந்தகுமார்,
1: தோப்பு கொச்சி கடையில நண்பன் நண்பன் தலைவர் கலை கிருஷ்ணபக்தன், நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், வத்தல ஐயா கண்ணு, செந்தூர் பத்திரை வீரியா திருச்செல்வம், கிளைகட்டன் குணசீரன், குசலம குசல ராஜா, அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, ஆதி முலம் ஐயா, மும்தாஜ் பேகம், ராஜ்குமார், அருண்மொழி, உமாச்சந்திரன், அம்மம்பட்டிய ராசையா, அன்பு தம்பி, கந்தலாய், ஷிபால் இவர்களுக்காக கேட்போம். எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: துள்ளாத மனம் துள்ளம் படத்துல தொடு தொடு என்னவே வா
0: பாடவில் இல்லை. கேட்டுருங்க, தர முயற்சிக்கிறேன். நன்றி.
1: நன்றி.
0: ஸோ நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. இசையோடு இந்த இரவை கடந்து செல்வோம். பட்டு கஷ்டங்கள் இல்லை, மறக்க நினைக்கும் நினைவுகளை உறவுகளை எல்லாம் மறக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் மன்னித்து மனதின் ஓரம் வைத்து பாடல்களோடு இணைந்து கொள்வோம். உங்கள் வசந்த நிலாவில் நேரம் இப்போது 10:46.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இறுதி மனத்தை அழைத்துக்கொள் நுழைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பின் ஏற்படுத்த என்னோட இணைந்து கொள்ளுங்க. 0312 2 7 5 0 0 1 அல்லது 0312 2 7 5 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போது மாத்தலையிலிருந்து ஃபரிடா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறமா.
0: இந்த இரவெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்களும் இருக்கும் போது ஏதாவது கேட்டு ரசிச்சு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்கா? பழைய கால பாட்டு தான் கேப்பீங்க இல்லையா? சரி பரவாயில்ல, பழைய கால பாட்டு இல்ல, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ளலாம்? சரி, நன்றிமா.
1: நன்றி, வணக்கம்.
2: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி.

0: வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது ஃபாரூக் வந்திருக்கிறார் குழம்பு 13ல இருந்து. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க ஃபாரூக்
1: சார்? எங்களுக்கு பேச்சு பிறந்தநாள் சார்.
0: சரி, இன்று கிடைத்தது தான் இல்லையா?
1: மல்வாக இருக்காங்க.
0: சரி,
1: உங்க அப்பா பேர் ரம்சி, அம்மா பேர் இச்சா, பாத்மா இச்சா.
0: என்ன செய்றீங்க நீங்க?
1: நான்
0: சரி கேட்டுருங்க. நன்றி
1: நன்றி சார். நன்றி.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஹாய் அண்ணா, அன்பான இரவு வணக்கம். முடியுமா இருந்தா முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது பாடல் தாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி போயகொடையிலிருந்து ஷாலினி வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, இரவு வணக்கம். நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு, பாடல்கள்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ரோஜா. ஸ்டீவன் டெய்லர்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கா நம் கொழும்பு ஐந்தினிருந்து. இரவு நேர வணக்கம் ஊரூடுவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. ஹாய் சங்கர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பலாங்குடியிலேருந்து குமார் இணைந்திருக்கிறாங்க. பிரசாந்த் பாடலுக்கு நன்றி சொல்லி மும்தாஸ் வேகம் வந்திருக்கிறாங்க. நீர்கொழும்பிலிருந்து சாம்குமார் வந்திருக்கிறார் எரிய இரவு வணக்கங்களோடு. அன்பான இனி இரவு நேர வணக்கம் ஆர்ஜி சங்கர். பெரிய நிலாவணையிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. பொத்துவில்லேருந்து பாடகர் ஜியா அவங்க வந்திருக்காங்க. நீங்களும் நான் இருக்கப்போகிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 7575 0031 அல்லது 0312 7575 111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760 0472 106 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களையும் ஊடாக.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக கிரியலையில இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் தர.
0: வணக்கம்.
1: காலை வணக்கம். இரவு வணக்கம்.
0: ப்ரோக்ராம் ஆரம்பத்துல இருந்து சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்க, சிரிக்க கூடாதுன்னு காலை வணக்கம். எப்போதுமே காலையிலேயே பேசி பேசி பழகினதுனால ராஜலட்சுமி அம்மாவுக்கு இப்பவுமே காலை மாதிரிதான் இருக்கு இல்லையா? அது சரி சரி சொல்லுங்க. அப்புறம் இல்ல இப்ப எப்படியுமே நிகழ்ச்சி முடிச்சுட்டு சாப்பிடதான் போறேன், அவ்வளவு பசியில இருக்கேன்
1: நானு.
0: வரும்போது நல்ல வரும்போது நல்லா சாப்பிட்டு எனர்ஜியா தான் வந்தேன். இப்ப மூணு மணி தேலம் பேசிட்டு இருந்ததுல எனர்ஜி இறங்கிருச்சு, போயிட்டு திரும்பவும் சாப்பிடுவேன் நானு. பூந்தோட்டம் எல்லாமே நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கு. என்ன தெரியுமா, உரம் போட்டேன், அதான் வேலை. மழையும் பெஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்.
0: மழையும் பெஞ்சிருச்சு உங்களுக்கு? என்ன மழை பெஞ்சா பூக்கணுங்களுக்கு தண்ணி போட வேண்டியது இல்ல?
1: தண்ணி போட
0: தேவையில்ல. எத்தனை செடி இருக்கு?
1: தெரியாது
0: தேவதையாவா? ஏன் அந்த பாடல்?
1: அதுல நல்ல ஒரு அர்த்தம், ஒளியில தெரியுறது யாரு? நம்மள இழந்தவங்க தான் தீவிரமா இருக்கா இருக்கும்.
0: கேட்ட ஒரு பாடல் இருக்கு இல்லையா, ஒளியிலே தெரிவது தேவதையா. சில நேரங்கள்ல இந்த பிரிவின் வழியில இருக்கவங்க, காதலனையோ காதலியோ இல்லை நமக்கு பிடித்த உறவுகளையோ காண முடியாமல் இருக்கும்போது, வானத்தில் தூரத்தில் இருளில் ஒரு நிலவு தெரிந்தால் அந்த நிலவின் ஒளியில் கூட நாம் அவங்கள பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம்.

கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் இந்த வசந்த நிலாவோடு இணைந்திருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். இன்றைய தினம் அழைப்பு கிடைத்த கிடைக்காத வாட்ஸ்அப்பினோடாக இணைந்து கொண்ட அல்லது ஃபேஸ்புக்கினோடாக இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் வானொலியை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த இரவு ஒரு இனிமையான இரவாக அழகிய கனவுகளோடு அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நானும் விடைபெற்று செல்லப் போகிறேன். விடைபெறும் நான் பிரேமுடன் சங்கர் இன்னொரு நாள் இன்னொரு பொழுது உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றிகள் கூடி இப்படி ஒரு பாட்டோட விடைபெறேன்.

2.6 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

வசந்தம் எஃப்எம் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

வெல்லம் மயிலின் அகவெல்லம் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நாங்கள் சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால் மீட்டெடுத்து சம்பாதித்த சபையில் சகல ஆசீர்வாதங்களும் நிறைவுடன் பெற்று அவர் சமூகத்தில் நித்தமும் தரித்திருந்து ஜெபித்து அவருடைய பரிசுத்த வேதத்தில் தியானமாயிருப்போம்.

சொந்தங்க அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவாசி ஊடாகவும் www.vasavfm.lk என்ற இணையதள முகவரி ஊடாகவும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மனதிற்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக உங்களை வீழ்த்த நினைக்கும் 1000 எண்ணங்களுக்கு மத்தியில் என்னால் முடியும் என்ற ஒரே ஒரு நேர்மறை எண்ணமே உங்களை வெற்றியின் உச்சத்துக்கு அழைத்து செல்லும். தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படவே உருவாக்கப்படுகின்றன. துணிந்து நில்லுங்கள். வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு யோசிச்சு யோசிச்சு நாங்க எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. தடைகள் வரும்போதுதான் நாம எந்த அளவுக்கு பலமானவங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வரும். உங்க திறமை மேல முழுமையான நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு நாள் முழுக்க முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையால எல்லோரையும் சந்தோஷமா பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நன்னாளில் நல்லபடி சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0001 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0607-6047-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியும் இணைந்து கொண்டு இன்றைய தினம் யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்றா அப்படின்ற மாதிரி அவங்களோட பெயர் முகவரி எல்லாற்றையுமே சரியான தகவலோடு அப்படியே நீங்க மெசேஜ் பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நான் நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயணிக்க காத்திருக்கின்றேன். இது ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க பேஸ்புக் வழியும் இணைந்து கொண்டு உங்க அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் மதிகளை 5 மணி கடந்து 9 நிமிடமாகவே இந்த விலை கனவே கலையாதே திரைப்படத்துக்காக தேனி சேதன் தேவாவின் இசையில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் மகதி சோபனா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல் வருகிறது. கேட்டு மட்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.

இப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 15 நிமிடம் ஆய்கொண்டிருக்க தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் நம்முடைய வத்தர் இந்த ஐயக்கணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குணசீலனியுடன் சீம்குமார் ஆகியோருக்காக பாட வேண்டும் கேட்டுக்கிறாங்க. எம் எஸ் பெருமாள் எட்டியாந்துடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மணிவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டிருக்கிறாங்க. பின்தணிந்த ராசையா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் மகள் வசந்தி, மனைவி பத்மினி மற்றும் தேனுதசன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாதுகே சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தல சுலபமிக்கா சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியதொட்டி சிவாஜலத்தக்கூடிய அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் ங்களோடு வாகனிலிருந்து கோகிலன் நிகழ்ச்சி கேட்டு அன்பு மனைவி கோமிலா, அம்மா பார்வதி, அப்பா நெல்லத்தம்பி, தங்கைகளான நந்தினி, கோகில தீபா, துஷந்தி, டிலக்ஷன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கொக்கட்டு சோழந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக குணசீலன் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஹெட்டன் கேம் விளைந்து சுந்தர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பாரா எஸ்டேட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பென்குடாவிலிருந்து அழகுசுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சிவா அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சென்னைய மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பணவதி, சரோஜினி, ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ச்சினி, கிரியில ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே சின்னத்தம்பி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எட்டியந்தொடர்ந்து பவானி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு வாணி வந்திருக்கிறாங்க. எட்டியந்தொட்டிலிருந்து பாராஸ்டி சிவகுமார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தமும் ஒரு இனிமையான பாடல் இது. பாட்டாளி திருப்பத்துக்காக